மாலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான் இனி கால நேர வணக்கம் சொல்லு வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலநீர வணக்கம், எப்படி சுகம்? நாங்களும் நிகழ்ச்சியோடு உங்களுக்கும் முகநூல் நேயர்களுக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள் சொல்லி சங்கானியிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. மற்றும் இனி காலநீர வணக்கம் சொல்லி இந்தகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலநீர வணக்கம் சொல்லி மேமண்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு பிரசாத் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனி காலநீர வணக்கம் சகோதரி, நான் வேளாங்கல்ல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 15 ரமேஷ் காந்தன் ஜேசியிலான் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலநீர் வணக்கம் சகோதரி, உங்களோடு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் சொல்லி செங்கலரிலிருந்து ஷகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி யோகராஜா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான கால நேரு வணக்கம் சொல்லி ரொஷான் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒலிக்கிறது பாடல்.

0: நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஜூன் மாதம் 4 வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:22 முதல் 8:52 மணி வரை. யமகண்டம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:22 மணி முதல் 2:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஆக்கம், ரிஷபம் நலம், மிதுனம் வெற்றி, கடகம் பாசம், சிம்மம் உதவி, கன்னி போட்டி, துலாம் சினம், விருச்சிகம் மறதி, தனுசு ஆர்வம், மகரம் ஓய்வு, கும்பம் பக்தி, மீனம் பாராட்டு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் ஆக்கம், ரிஷபம் நலம், மிதுனம் வெற்றி, கடகம் பாசம், சிம்மம் உதவி, கன்னி போட்டி, துலாம் சினம், விருச்சிகம் மறதி, தனுசு ஆர்வம், மகரம் ஓய்வு, கும்பம் பக்தி, மீனம் பாராட்டு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

நூற்றி ரெண்டு தசமாறு தலைவர் செயல் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துகள் விடியல் நிகழ்ச்சி இருந்திருக்கிறோம். இன்று நாளும் கூட பேஸ்புக் வழியாக ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மகிழ்வான காலை பொழுது வணக்கங்கள் ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இனிதாக துவண்டுகட்டும் இன்றைய நாள் சொல்லி கிருஷ்ணகிரி மாதவராமன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி குமார் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சகோதரி, இனிய காலை நேர வணக்கம். டெக்கோயும் புலிகாவத்திலிருந்து போல்வின் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் இனிமை. மனைவி ரோனிகா, மகள் டென்ஷினா இருவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி தினோஷன் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இணைய கால நேர வணக்கம், ஸ்ரீ ஸ்ரூபின் ஆரம்ப நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்களோடு. அன்பான காலை நேர வணக்கம், எப்படி சுகம்? நாங்களும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து கலைச்செல்வி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இனி கால நேர வணக்கம் சொல்லி பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

கொண்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானாற்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் துறவில் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களோடு கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக இருப்பது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட இருவருக்கு நேற்று தினம் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்திருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷ அதே போல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இருவருக்கு இவ்வாறு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்கு தொடர்பாக இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளில் ஒரு கட்டமாகத்தான் இந்த பயண தடை சிஐடியின் கோரிக்கைக்கு அமைய விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பது காரணம் அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல முன்னாள் அரச உளவுப் பிரிவினுடைய பிரதானி சுரேஷ் சலேவினுடைய மனநிலை குழப்பகரமாக இருப்பதாக அவருடைய சட்டத்தரணிகள் தெரிவித்து அவருக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று தினம் நீதிமன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. அந்த சம்பவங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சர்வதேச நாணயத்தினுடைய 695 மில்லியன் ரூபாய் நிதி இலங்கைக்கு கிடைத்திருக்கு. நேற்று தினம் திரைசேரிக்கு வைப்பிடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஊடாக நாட்டினுடைய அந்நிய செலாவினுடைய கையிருப்பு தொகையினுடைய பாதுகாப்பு நிலை இருப்பதாக நேற்று தினம் அணில் ஜாயந்த பெர்னாண்டோ பிரதி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல 2.5 மில்லியன் ரூபாய் காணாமல் திரைசேரிலிருந்து காணாமல் போன சம்பவம் தொடர்பாக விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் சிஐடியினர். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இப்போது இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மீண்டும் வரி விதித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். அது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் நேற்று தினம் மீண்டும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விநியோகத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதனால் மக்கள் எரிபொருள் பயன்பாட்டில் சிக்கனத்தை கையாள வேண்டிய கட்டாயத்தை நேற்று தினம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வலியுறுத்தியிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். குவைத்லி நேற்று தினமும் ஈரான் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது. காரணமாக மீண்டும் இந்த அமெரிக்க ஈரான் மோதலானது உக்கிரமடைய வாய்ப்பிருப்பதனால் எண்ணெய் விநியோகத்தில் எரிபொருள் விநியோக கட்டமைப்பில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படும் நிலையில் மக்கள் இந்த எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதில் கவனம் கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது காணலாம். அடுத்து நேற்று தினம் ஒரு சோகமரமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. ஹொரண பகுதியில் இருக்கின்ற முதியுள்ளத்தில் பரவல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் பலர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. 50க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். 11க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். எனவே காணாமல் போனோர் உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சத்தில் இப்போது தேடுதல்கள் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தெமட்டகொண்ட பகுதியிலிருந்து ஆயுதங்கள் சில மீட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல அரச வங்கியொன்றில் வைப்பிடுவதாக கொண்டு செல்லப்பட்ட பல கோடி ரூபாய் பணம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது என்பதும் இன்னும் ஒரு தகவல். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். செம்மணியில் மனித புதைகுளி தொடர்பான அகவுலப் பணி இடம்பெற்று வருகிறது. எனவே இன்றைய தினம் முக்கியமான பல விடயங்கள் தெரியவர வாய்ப்பிருப்பதான ஒரு செய்தி இருக்கிறது. நேற்று தினம் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகளுடைய எச்சங்கள் குறித்து இன்றைய தினம் தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் பல செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கோட்டாவுக்கு பயணத்தடை கர்னல் அன்சார் உதலாகமவும் பட்டியலில் சலே மன உளைச்சலால் அவஸ்தைப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கையில் தெரிவிப்பென்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு சுட்டிக்காட்டப்படுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் கோட்டாபய இரு ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதான தலைப்பு. தமிழன் பத்திரிகையில் கோட்டா உட்பட ராணுவ அதிகாரிகள் இருவருக்கு வெளிநாட்டு பிரயாண தடை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணையில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தான் பிரதான தலைப்புச் செய்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை கோத்தாபய சிக்குவாரா அவருக்கும் இரண்டு ராணுவ அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு பயண தடை என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகை இந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. பாஸ்கு பிரகார சித்திய கோட்டாட்ட ரட்டின் பிட்டவீம தகனாம் அமுதா புத்தி நிலதாரி திதினிகுடாத் விதேச கமன் நே என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதே போல ஏனைய சிங்கள பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கர்னல் அன்சார் மற்றும் உதலாகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய் திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இதற்கான உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதன்படி 1948 ஆண்டின் 20 இலக்க குடிவரவு குடி அகழ்வு சட்டத்தின் 51E பிரிவின் கீழ் நந்தசேன கோட்டாபய ராஜபக்ஷ, பிரேமானந்த உதலாகம, ரிஷான் டிரோஷன் அன்சார் ஆகியோர் கோட்டை நீதவான் நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவு சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. இந்த விசாரணைகளில் 3 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாசின் ஜெகில் பாஸ், சரத் சமந்த மற்றும் சுரேஷ் சலே ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் முதலிரு சந்தேக நபர்களும் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் விளக்கமறியல் காலத்தை நீடிப்பது குறித்த வழக்கு விசாரணை நேற்று கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே நீதிமன்றில் ஆஜராகியிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகள் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்து சத்தியகரதாசியை சமர்ப்பித்து கோட்டாபய ராஜபக்ஷ, பிரேமானந்த உதலாகம மற்றும் ரிஷான் டிரோஷன் அன்சார் ஆகியோருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையை பெற்றுக் கொண்டார்கள். இதன்போது நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரி கடந்த 2026 ஏப்ரல் 22 தேதி நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 124 சாட்சியமாக முன்வைக்கப்பட்டுள்ள பூபாலப்பிள்ளை பிரசாந்தனின் வாக்குமூலம், 128 சாட்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள குமாரசாமி புஷ்பகுமாரின் சாட்சியம், அதேபோன்று கடந்த 2026 மார்ச் 11 தேதி நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 98 சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த் சோய்சாவின் வாக்குமூலம், 102 சாட்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்கவின் வாக்குமூலம், அதேபோன்று 2026 மே 20 தேதி முன்வைக்கப்பட்ட மேலதிக விசாரணை அறிக்கையில் 133 சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள முகம்மது மிக்லார், முகம்மது அன்சீர் எனும் அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு கோட்டாபய உள்ளிட்ட மூவருக்கு எதிராகவும் வெளிநாட்டு பயண தடையை கோருவதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக குறித்த வாக்குமூலங்களை ஆராய்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் மற்றும் அதன் பின்னரான விடயங்களோடு குறித்த மூவருக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு இருப்பதாக நியாயமான சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டே அவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையை கோருவதாகவும் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். குறித்த விடயத்தை கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு குறித்த மூவருக்கும் எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து குடிவரவு குடி அகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு அது தொடர்பாக அறிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பது காணலாம். இதேவேளை நேற்று தினம் சுரேஷ் சலையின் சட்டத்திறனைகள் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்தார்கள். குறித்த நகர்த்தல் பத்திரம் தொடர்பாக விடயங்களை விசாரணை செய்யுமாறு அவர்கள் கோட்டை நீதவான் பசன் அமரசேனவிடம் கோரிய போதும் முறைப்பாட்டாளர் தரப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஆகியோர் நேற்று தினம் நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரத்தை மையப்படுத்திய விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் நேற்று தினம் அது விசாரிக்கப்படவில்லை. குறிப்பாக சுரேஷ் சலையை பரிசோதனை செய்த கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்வைத்துள்ள அறிக்கையை மையப்படுத்தி சுரேஷ் சலேவுக்கு கைதின் போது சித்திரவதை இடம்பெற்றுள்ளதாக நியாயமான சந்தேகம் எழுந்திருப்பதாக கூறி குறித்த நகர்த்தல் பத்திரம் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே சுரேஷ் சலே மன உளைச்சல் உள்ளிட்ட பல்வேறு மன ரீதியான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுவதாகவும் அதனூடாக அவர் தற்கொலை செய்து கொள்வதற்காக ஊக்கப்படுத்தப்படுவதாகவும் இவ்வாறான நிலைமையானது சித்திரவதை மற்றும் கொடூரமான முறையில் ஒருவரை கையாளும் பொழுது ஏற்படலாம் எனவும் குறித்த சட்ட வைத்திய அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு தேவையான சிகிச்சையை சிகிச்சைகள் அளிக்க பொருத்தமான சூழலில் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் சுரேஷ் அலை சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் அவரது கோரிக்கை தொடர்பாக தெளிவான விண்ணப்பங்கள் நேற்று தினம் முன்வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஏனைய தரப்பினருக்கும் இது தொடர்பில் விடயங்களை முன்வைக்க சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என நீதவான் குறிப்பிட்ட நிலையில் குறித்த வழக்கை குறித்த நகர்த்தல் பத்திரத்தில் உள்ள விடயங்களை அவசர நிலையாக கவனத்தில் கொண்டு விசாரணைக்கு எடுக்குமாறு ஜனாதிபதி சவேந்திர பெர்னாண்டோ கூறினார். அதனை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பிலான நகர்த்தல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கை இன்றைய தினம் வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணோம். எனவே சுரேஷ் அலே இந்த விசாரணைகளின் போது விசாரணை அதிகாரிகளுடைய நடவடிக்கை காரணமாக அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதுதான் அவருடைய சட்டத்தரணிகளுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது. அதுரமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. தற்கொலை செய்யும் மனநிலையில் சலே சட்டத்தரணி நீதிமன்றில் எடுத்துரைப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. லாங்காதி பத்திரிகையில் சலே திடீர் மானசீக ஆத்தித்தியன் திவி ஹானிகரகினி அவதானமுக்கு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். எனவே ஜே எம் ஓ வார்த்தாவ கினஹர ஜனாபி நீதிஷிய சவேந்திர கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. எனவே சுரேஷ் அலே இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் முக்கியமான ஒரு நபராக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் அவருடைய தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கதான் அவருடைய சட்டத்தரணிகள் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை உடைய கட்டமாகத்தான் இப்போது ஈஸ்டர் தாக்கு தொடர்பான வழக்கு விசாரணைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனொரு கட்டமாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அதே போல ஏனைய முன்னாள் ராணுவ வீரர் இருவருக்கு எதிராக இப்போது நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடை விதித்திருக்கிறது. அதே போல இன்னும் பலருடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் பல சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து இந்த கோரிக்கையை நீதிமன்றத்தில் சிஐடியினர் முன்வைத்த நிலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கி அவர்களுக்கான பயணத்தடை வைத்திருக்கிறது. இவ்வாறு நிலையில்தான் இப்போது இந்த சுரேஷ் அலை அவர்களுக்கு மன ரீதியான உளைச்சல் காணப்படுவதாக தெரிவித்து அவருக்கு உரிய இடத்தில் வைத்து சிகிச்சை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் சட்டத்தினால் விடுக்கப்படுகிறது. ஏற்கனவே அவருடைய மனைவி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு தன்னுடைய கணவர் தொடர்பான விடயம் குறித்து கவனம் செலுத்துமாறு ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கின்ற விடயங்கள் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சம்பவங்கள் குறித்தான விசாரணைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இன்றைய தினம் சுரேஷ் அலையினுடைய அந்த மன உளைச்சல் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கான நகர்த்தல் பத்திரம் ஆராயப்பட முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மெட்டீரியல் அமெரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து நேற்று தினம் நிதியமைச்சருடாக விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணயத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நேற்று தினம் ஐந்தாம் மற்றும் ஆறாவது மீளாய்வுக்கான மொத்த பணம் நாளையுடைய திரைச்சேரி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. $695. அது தொடர்பாக நேற்று தினம் விசேடமாக அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. நிதியமைச்சினால் இன்றைய தினகரன் பத்திரிகை, திவயன பத்திரிகை தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. IMF நிதி உதவி $695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திரைசேரியில் வைப்பீடு, பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்றைய திவயன பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. IMF வாரிக்கு திகக்கட்ட அதால $1 மில்லியன் ஹயசிய அணு பாக் லெபுனா நியோ ஜாமதி ஆச்சாரியா அனில் ஜாயந்த் பினாந்து என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவயன பத்திரிகையும் தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பட்ட $695 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணை நிதி நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக தொடர்ந்து திரைசேரியின் கணக்கில் அந்நிதி வைப்பு செய்யப்பட்டிருப்பதாக பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிதி கிடைக்கப்பட்டதனூடாக நாட்டினுடைய இந்த டொலர் கையிருப்பு தொடர்பான விடயத்தில் இன்னும் ஒரு சிரமான நிலை உருவாகி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் ஐந்தாவது ஆறாவது மதிப்பாய்வுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையடுத்து அந்நிதி இலங்கையின் திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கூட்டத்தில் இந்த மதிப்பாய்வுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 2023 மார்ச் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தால் $3 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதி அங்கீகரிக்கப்பட்டது. அந்த வகையில் இதன் ஐந்தாவது ஆறாவது மதிப்பாய்வுகளை அங்கீகரிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு கடந்த 27ஆம் தேதி கூடியது. இத்தொடர்பாக கருத்து தெரிவித்த சர்வதேச நாணயத்தினுடைய பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகமுரா, சவால் மிக்க சூழ்நிலைக்கு மத்தியிலும் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கான விதிமுறைகளை இலங்கை வலுவாக செயற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். தித்வா புயல் தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலை காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு ஆபத்து நிலவுவதாகவும் மேலும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அதாவது 2026ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 3% வரை மந்தமடையும் என்றும் எதிர்வு கூறியிருக்கின்றார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் சுற்றுலாத்துறை வருமானம் குறைந்தமை இதற்கான காரணங்களாக அமைந்திருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே இலங்கை அரசாங்கம் இந்த காலப்பகுதியில் மேற்கொண்டிருக்கின்ற முக்கியமான நடவடிக்கைகள், அதே போல சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்திருக்கின்ற இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த நிதி நமக்கு கிடைத்திருப்பதாக நேற்று அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இவ்வாறான கஷ்டங்கள் இருந்தாலும் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் $500 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறது, $500 மில்லியன் ஒதுக்கியிருக்கிறது. அதே போல மேலதிகமாக இன்னும் $100 மில்லியன் ஒதுக்குவதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே மக்களுக்கு தேவையான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கும் ஒருபுறம் அரசாங்க நடவடிக்கை எடுக்க, மறுபுறம் சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும் பிரதியமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல இது மாத்திரமில்லாமல் தற்போது உலகளவில் இந்த மத்திய கிழக்கு ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக எரிபொருள் விலை அதிகமான விலை அதிகரிப்பு உள்ளாகியிருக்கிறது. இருந்த போதிலும் திரைசேரி அதே போல பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உள்ளிட்டவை நட்டத்தை பொறுத்துக்கொண்டு மக்களுக்கு முடிந்தளவு நிவாரணத்தை வழங்கி எரிபொருளை விநியோகித்து வருகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே சர்வதேச நாணயத்தினுடைய இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி ஒப்பந்தமானது 2027 மார்ச் மாதம் நிறைவுக்கு வரவிருக்கிறது. எனவே அதுவரை இலங்கை அரசாங்கம் அவர்களுடைய வழித்தடத்தின் கீழ் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை நிபந்தனைகளோடு பின்பற்றியதன் காரணத்தினால்தான் இந்த நிதி வசதி கிடைத்திருக்கிறது. நாட்டில் தற்போது டொலருக்கான தட்டுப்பாடு இருப்பதாக சில அடிப்படையற்ற விடயங்களை பலர் கூறி வருகிறார்கள். இவ்வாறு இருப்பினும் இப்போது $695 நாட்டினுடைய திரைசேரி கிடைத்திருப்பதனூடாக அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்திருக்கிறது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பொருளாதாரம் சிரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை இந்த விடயங்கள் உணர்த்துவதாகவும் நேற்று தினம் பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கை பிரதிநிதியோடு இடம்பெற்ற சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்த இன்று தினம் அருண பத்திரிகையில்
மற்றும் ஒரு முக்கியமான செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திரைசேரியில் இருந்து ஹேக்கர்களால் கையகப்படுத்தப்பட்ட அந்த பணம் தொடர்பான 2.5 மில்லியன் டாலர் தொடர்பான விடயங்கள் குறித்து அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது, டாலர் மில்லியன் திகாய் தசம பாக் ஹேக்கர்லா அத்தட்டகியே நொசலிக்கல் நிசா சிஐடி அதிகரணின் தன்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே திரைசேரியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்திலிருந்து 2.5 மில்லியன் டாலர் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றது கவனயீனமாகத்தான் கவனயீனம் காரணத்தினால் என்பதாக சுட்டிக்காட்டப்படுவதாக அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிஐடி தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேனுடைய நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்த விசாரணை அதிகாரிகள் கடன் செலுத்தும் பணிகளை மேற்கொண்ட வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் அதிகாரிகள் அசல் உடன்படிக்கை குறித்து எந்த ஒரு தேடுதலோ அல்லது தகவல்களையோ வினவாமலேயே எக்ஸ்போர்ட் பைனான்ஸ் ஆஸ்திரேலியா என்ற நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் முகவரி ஊடாக கிடைத்த பட்டியல் அதாவது இன்வாய்ஸ் கணக்கு பத்திரங்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இந்த கடன் செலுத்தல் பணிகளை மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார்கள். மேலும் இந்த பண பரிமாற்றங்களோடு தொடர்புடைய சேவையக அமைப்பின் தரவு சேவையாக கட்டமைப்பு தரவுகள் முழுமையாக பிரதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அதிகாரிகள் அத்தரவுகள் அடங்கிய 4 இருவட்டுகள் மேலதிக பகுப்பாய்வு பணிகளுக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கணினி தடயவியல் பிரிவுக்கு அனுப்புவதற்கு தேவையான அனுமதியை வழங்குமாறு நீதவானிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார்கள். இதற்கமைய அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் அதற்கு அனுமதி வழங்கினார். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 42 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்த விசாரணை அதிகாரிகள் இந்த விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் உயிரிழந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்த ராஜபக்சவின் மரண பரிசோதனை அறிக்கையின் பிரதியொன்றையும் நீதிமன்றில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அத்துடன் விசாரணை தொடர்பில் நீதிமன்றில் விளக்கம் அளிப்பதற்காக எதிர்வரும் விசேட தினம் ஒன்றில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதித்துவமும் இடம்பெற்றுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தார்கள். இந்நிலையில் மேற்படி வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் முக்கியமாக இருப்பதை காலம் கவனையினம் காரணமாகத்தான் இந்த பணம் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றிருக்கிறது என்பதாக சிஐடியினர் இப்போது நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இலங்கைக்கு இன்னும் ஒரு பிரச்சனை வருகிறது. அதுரமான செய்தி இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி ஏனைய சிங்கள பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கு 12.5% புதிய வரி விதித்த அமெரிக்கா என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தமிழர் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று ஏனைய பத்திரிகைகளிலும் அதுரமான செய்திகள் பிரதானமான செய்திகளாக முதற் பக்கத்தில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா அத்துலு ரட்டவால் ஹெட்டக்கட்ட ட்ரம்பின் அதிரேக ஆணையன பத்தக் என்பதாக திவைன பத்திரிகையிலும் அதுரமான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே ட்ரம்ப் இலங்கை உட்பட மேலும் 60 நாடுகளுக்கு இந்த வரியை வைத்திருக்கிறார். இன்றைய அருண பத்திரிகையிலும் அதுரமான செய்தி இவ்வாறு இருக்கிறது. லங்காவட்ட 2.5% அதிரேக ஆணையின பத்தாக் பணவண்ண அமெரிக்காவின் யோஜனா என்பதாக இன்றைய அருண பத்திரிகையிலும் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை உட்பட 60 நாடுகளிலிருந்து அமெரிக்காவால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரிகளை விதிப்பதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பொருட்களுக்கு 10 முதல் 12.5% வரை மேலதிக வரியை விதிப்பதற்கு அமெரிக்க நிர்வாகம் யோசனை ஒன்றை முன்வைத்திருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே இதற்கமைய கனடா, மெக்சிகோ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா உள்ளிட்ட சில நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% மேலதிக வரியை விதிக்க பிரேரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை உள்ளிட்ட மேலும் சில நாடுகளுக்கு 45 நாடுகளுக்கு 12.5% மேலதிக வரியை விதிக்க பிரேரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய உழைப்பை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்தல் மற்றும் அந்த சட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக இலங்கை போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இப்போது மீண்டும் இலங்கை பொருட்களுக்கு இவ்வாறான ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு தொடர்பான ஒரு பிரேரணை பிரேரிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.
இதேபோல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான தகவல் இருக்கிறது. பொதுமக்களுக்கான ஒரு கோரிக்கையாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஃபியூல் பிரைஸ் கிரைசிஸ் கவர்மெண்ட் வெக்ஸ் ஆப்ஷன்ஸ் டு ரிடியூஸ் டெய்லி டீசல் கன்சம்ஷன் பை 500 டன்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே இப்போது உலக சந்தையில் எரிபொருள் விலை மிக பாரிய அளவில் உயர்ந்து கொண்டு செல்கிறது. இதன் காரணமாக எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதன் காரணமாக முடிந்தளவு ஏற்கனவே கிவார் முறை உள்ளிட்ட பல விடயங்கள் காரணமாக எரிபொருள் பயன்பாடு குறைக்கப்படுகிறது. இன்னும் 500 டன் அளவில் டீசலின் பயன்பாட்டை குறைப்பதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்பதாக எரிசக்தி அமைச்சர் அருண கர்ணாதிலக் அவர்கள் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து இந்த டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஏற்கனவே அண்ணளவாக 4200 டன்களாக இருக்கிறது டீசலின் பயன்பாடு. எனவே அதனை இன்னும் 500 டன்களால் குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக டெய்லி மிரர் பத்திரிகை செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதேபோல இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபல் நேற்று தினம் ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி முதற் பக்கத்தில் இடம்பெறுகிறது. எரிபொருள் விலையை நிலையாக பேண அரசாங்கம் பாரிய நிவாரணம், அரசுக்கு 57 பில்லியன் ரூபாய் மேலதிக செலவு என்பதாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பெட்ரோலிய கூட்டத்தாபல் தலைவர் டி ஜே ராஜகருணா அவர்கள் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்த போதும் நாட்டில் எரிபொருள் விலையை நிலையானதாக பேணுவதற்காக அரசாங்கம் பாரிய நிவாரணங்களை வழங்கியுள்ளதாக பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற எரிபொருள் விலை திருத்தம் மற்றும் உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சம்பந்தமாக நிலவரம் தொடர்பில் நேற்று பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். உலக சந்தையில் எரிபொருட்கள் விலைகள் குறைவடைந்த நிலையில் நாட்டில் அதன் விலைகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பில் சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. சில அரசியல் தரப்பினர் தமது குறுகிய அரசியல் லாபங்களுக்காகவும் அறியாத விடயங்கள் தொடர்பில் தகவல்களை திரிவுபடுத்தியும் மக்களை தவறாக திசை திருப்புவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கை சுட்டிக்காட்டும் வகையில் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் ஆரம்பமானது முதலே உலக சந்தையில் டீசலின் விலை வேகமாக அதிகரிக்க தொடங்கியது. மத்திய கிழக்கு யுத்த நிலைமை காரணமாக பிப்ரவரி மாதத்தில் 88 டாலர்களாக இருந்த டீசலின் விலை ஏப்ரல் மாதத்தில் 190 டாலராக அதிகரித்தது. சில தினங்களில் அது 290 டாலர்களாகவும் அதிகரித்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் எரிபொருள் விலையை நிலையாக பேணுவதற்கு அரசாங்கம் பாரிய நிவாரணங்களை வழங்கியுள்ளது. டீசல் லீட்டர் ஒன்றுக்காக 100 ரூபாயை மானியமாக அரசாங்கம் வழங்கியது. அதற்காக 57 பில்லியன் ரூபாயை அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது. அரசாங்கம் அவ்வாறு மானியம் வழங்காவிட்டால் போக்குவரத்து மற்றும் ஏனைய பொருட்களின் விலைகளும் அதிகரித்து நாட்டின் முழு பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்திருக்கும் என்பதாகவும் அவர் நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த டீசலுக்கு 100 ரூபாய் மானியம் என்பது இது 100 ரூபாய் இன்னும் 100 ரூபாயினால் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே டீசல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த அதிகரிப்பை மேற்கொள்ளாமல் ஒரு குறுகிய அதிகரிப்பு மாத்திரம் மேற்கொண்டு அந்த 100 ரூபாய் அதிகரிப்பை அரசாங்கம் திரைசீரின் ஊடாக அதற்காக செலுத்துவதற்கான நடவடிக்கை அதுக்கு 57 பில்லியன் ரூபாயை அரசாங்கம் செலவிட்டிருக்கிறது. இனியும் அந்த சுமையை திரைசீரெல்லாம் சுமக்க முடியாது. அதே போல அரசாங்கத்தினுடைய பெட்ரோலிய கூட்டத்தாபனம் மாத்திரமல்ல எரிபொருள் நிறுவனங்களும் விநியோக பெட்ரோலிய நிறுவனங்களும் அந்த சில நட்டங்களை எதிர்கொண்டுதான் எரிபொருளை விநியோகித்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் நட்டத்தை எதிர்கொண்டே விற்பனை செய்வது கடினமான விடயம். காரணம் நாளுக்கு நாள் எரிபொருள் விலை அதிகரித்து செல்வதனால் அவர்கள் அந்த நட்டத்தோடு விற்பனை செய்வது இந்த சந்தையில் அவர்களுடைய எரிபொருள் கொள்வனவு விநியோகம் தொடர்பான விடயத்தில் பிரச்சனை ஏற்படுது என்பதனால் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதற்காக இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேற்று தினம் டி ஜே ராஜகருணா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மக்கள் இந்த நேரத்தில் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வதற்கான வழிமுறை குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் உலகம் இலங்கைக்கு மாத்திரமான பிரச்சனை அல்ல, இது உலகளவில் இப்போது பல நாடுகள் இந்த எரிபொருள் பிரச்சனைக்கு மிக முக்கியமாக முகம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதனை சமாளிப்பதற்கு நாங்கள் எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இப்போது பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு இலங்கையுடைய பல நாடுகளுக்கு, உலகில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் இது பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இலங்கைக்கு மாத்திரமான பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனையுடைய அடுத்த கட்டம் இன்னும் உக்கரமடைவதற்கான சாத்தியப்பாடுகளை சுட்டிக்காடுகின்ற வகையிலான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் ஈரான் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி, குவைத் விமான நிலையத்தின் மீது ஈரான் கடும் தாக்குதல், இந்தியர் உயிரிழப்பு என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். இணைய சிங்கள பத்திரிகைகள் மதுரமான செய்திகள் முதல் பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரானிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் நேற்று புதன்கிழமை நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு பலர் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலால் அந்த விமான நிலையத்துக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி தாக்குதலை அடுத்து குவைத்தின் பிரதான விமான நிலையத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதுவும் இப்போது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே இதனையடுத்து அந்த விமான நிலையம் குறுகிய நேரத்திற்கு மூடப்பட்டது. இந்நிலையில் குவைத் பாதுகாப்பு பற்றி செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் சவுத் அப்துல்லா ஜீன் அல் ஒய்தாபி இந்த தாக்குதலை ஈரானின் குற்றவியல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தூதரக குடியிருப்புகள் உடங்களாக உட்கட்டமைப்புகள் இத்தாக்குதலால் சேதமடைந்திருப்பதாக குவைத் வெளியுறவு அமைச்சர் தெரிவிக்கிறது. எனினும் எந்த நாட்டின் தூதரக கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன என்பது தொடர்பில் இவரும் இதுவரையும் அமைச்சு வெளியிடவில்லை. இது தொடர்பில் அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கையில், குவைத் நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகள் இலக்கை அடையாமல் இடைவெளியில் விழுந்து சேதமடைந்திருப்பதாகவும், பஹ்ரைனை நோக்கி ஏவப்பட்ட 3 ஏவுகணைகள் அமெரிக்க மற்றும் பஹ்ரைன் படைகளால் குறுக்கிட்டு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதே சமயம் ஈரானின் காஷ்மீர் தீவின் மீதும் தாம் தற்காப்பு தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாகவும், ஈரானின் பல ஏவுகணைகள் மற்றும் ஆளற்று விமானங்கள் சுட்டு வீழ்த்தி தாக்குதல்களை முறியடித்திருப்பதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதலில் ஈரானிய ராணுவத்தின் தரைக்கட்டுப்பாடு நிலையம் இலக்கு வைக்கப்பட்டதோடு, பிராந்திய கடல் பகுதியில் சட்டப்பூர்வமாக பயணித்துக் கொண்டிருந்த பொதுமக்களின் கப்பல்கள் இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் ஏவிய 3 ஆளற்று விமானங்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற தகவல்களும் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த மும்முனை யுத்தத்தை முடிவு கொண்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன. இருந்த போதிலும் பேச்சுவார்த்தையினுடைய அவ்வப்போது அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்பதில்லை, ஈரானின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்பதில்லை, அதே போல இஸ்ரேல் நிபந்தனைகளை லெபனான் ஏற்பதில்லை, லெபனானுடைய நிபந்தனைகளை ஹிஸ்புல்லா ஏற்பதில்லை என்று பல குளறுபடிகளுக்கு மத்தியில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கிறது. இவ்வாறு இருக்க இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில்தான் மீண்டும் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக பொருளாதார மற்றும் ராணுவ முற்றுகை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரானை நோக்கி சென்ற பிரம்மாண்டமான எண்ணெய் வாணி வாக்னிக் கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் ஹெல் ஃபயர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஈரானை தமக்கு சாதகமாக நிபந்தனைகளின் கீழ் அமைதி ஒப்பந்தத்துக்கு வருமாறு வற்புறுத்தி வரும் ஜனாதிபதி டிரம்பின் கடுமையான பொருளாதார மற்றும் ராணுவ முற்றுகை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரானை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி கப்பலை செயலக செய்திருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை அரங்கேறியுள்ள இந்த அதிரடி ஏவுகணை தாக்குதலானது மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றத்தை உச்சகடந்து கொண்டு சென்றிருக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக உத்தியபூர்வ காணொலி காட்சிகளை அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டிருக்கிறது. போட்ஸ்வானா நாட்டின் கொடியுடன் பயணித்த ஈரானின் காக் தீவு துறைமுகத்தை நோக்கி சென்ற MT லசிக் என்ற எண்ணெய் கப்பலை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுடைய இந்த கப்பல் தாக்கியதையடுத்து ஈரானும் இப்போது பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்கா ஈரானுக்கு அடிக்க, ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடிக்க, அதே போல இஸ்ரேல் லெபனான் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை குறிவைக்க, ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலை குறிவைக்க என்று தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான மோதல்களும் இப்போது உக்கிரமடைந்திருக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் மோதல் மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கிறது. இவை உலக அளவில் இந்த யுத்த சூழல் காரணமாக பாதிக்கப்பட போவது 3 தரப்பு நாடுகள், இலங்கை போன்ற ஏனைய நாடுகள், ஆசிய நாடுகள், ஏனைய 3 தரப்பு நாடுகள். அந்த வகையில் விநியோக கட்டமைப்பு பாதிக்கப்பட்டு மீண்டும் இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியப்பாடுகளை இவை சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலைமைகள் நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய இந்த அத்தியாவசிய தேவைகள், அதே போல இந்த
எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நாங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இது உலக அளவில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கான தாக்கமாக இருக்கிறது. மக்கள் இது குறித்து கவனமாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் பதிவான ஒரு சோகமரகான சம்பவம் ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளுடைய சகல பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை அடிப்படையாக வைத்து வருகிறது. அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு அகுருவா தோட்ட செனஹாசையை கந்தல்ல வெடிகிட்டி நிவாசையே கின்னாக் நமயாக் மருட்ட திதினை அத்துருதான் பிலிசுனு பனசுகக் ரோகலே என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே அங்குருவா தோட்ட பகுதியில் முதியுருளத்தில் தீப்பரவல், 9 பேர் பலி, 20 மாயமாக இருக்கிறார்கள், 52 பேர் தீக்காயங்களுக்கு இல்லாக இருப்பதாக அந்த செய்தி அருண பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு வெடிகிட்டி நிவஹானே கின்னாக் இக்கோலாக் மருட்ட துலாக் ரோகலே என்பதாக லங்காதி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம். அதே போல திவாயின பத்திரிகையில் வெடிகிட்டியோ எக்குலாக் அத்துருதான் ஹதாக் ரோகுலட்ட ஹத்தலிஸ் ஹத்தராக் பேராகினி தீ மியகிங் பவட்ட செகையாக் என்பதாகும் அந்த செய்திக்கு திவாயின தலைப்பிடுகிறது. எனவே இந்த முதியுள்ளத்தில் 11 பேர் இந்த ஏற்படுத்தியதில் காணாமல் போயிருக்கிறார்கள், 7 பேர் வைத்தியசாலையில், 44 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போன அந்த 11 பேரும் உயர்ந்திருக்கலாம் என்பதாக சந்தேகத்தை இன்றைய தினம் திவாயின பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. ஹொரண முதியுள்ளத்தில் பாரிய தீ விபத்து, 11 பேர் காணவில்லை, 50 மேற்பட்டோர் பாதிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. களத்துறை ஹொரண படகுடர் கல்பாத்த பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் சிக்கி 11 பேர் காணாமல் போயிருப்பதோடு 55 தொடக்கம் 60 பேர் வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் சத்தியசகர் எஃப் யூ வூட்லர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று தினம் பிற்பகல் முதியுள்ளத்தில் தீ பரவியதை அடுத்து அங்கிருந்த முதியோர்களை மீட்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டன. முதியுள்ளத்தில் இருந்த சுமார் 55 பேர் தீக்காயங்கள் மற்றும் புகையால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக மீட்கப்பட்டு கல்பாதம் மற்றும் ஹொரணா ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனினும் இந்த தீ விபத்தில் சிக்கிய முதியுள்ளத்தைச் சேர்ந்த 11 பேர் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அவர்கள் காணாமல் போயிருப்பதாக நேற்று தினம் போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். முதியோர் இல்லத்தில் இல்ல கட்டிடத்தில் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு தீ அணைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் 11 பேர் காணாமல் போனமை மற்றும் தீ விபத்துக்கு தொடர்பில் ஹொரண போலீசார் மேலதிக விசாரணை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவமானது இப்போது அதிர்ச்சிகரமான சம்பவமாக மாறியிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 44 பேர் தீ காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக ஒரு தரப்பு செய்தி வெளியானாலும் 7 பேர் தான் இவ்வாறு வைத்து அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இன்னொரு தரப்பு தகவல் தெரிவிக்கிறது. 11 பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. காணாமல் போனவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. காணாமல் போனவர்கள் தீ காயங்களுக்குள்ளாகி அல்லது தீயில் கருகியிருக்கலாம், உயர்ந்திருக்கலாம் என்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இப்போது வரைக்கும் வெளியான தகவலின்படி இந்த 11 பேர் காணாமல் போன சம்பவங்கள் குறித்தும் அவர்களை தேடும் விடயங்கள் குறித்தும் தீயை அணைப்பதற்கான விடயங்கள் குறித்தும் உரிய கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதுவரைக்கும் 11 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 3 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் அந்த தகவல் இன்று காலை வெளியான தகவல் அடிப்படையில் வெளியாகியிருக்கிறது. 11 பேர் உயிரிழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த காணாமல் போனதாக கூறப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் 11 பேர் இப்போது சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 3 பேர் காணாமல் போயிருப்பதாக போலீசார் இன்று காலை உறுதிப்படுத்தியிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். 7 பேர் தற்போது ஒரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் அந்த மையத்தில் இருந்த 51 பேர் எந்தவிதமான ஆபத்துகளுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அங்குருவா தோட்ட படகொட பகுதியில் அமைந்துள்ள மௌபிய செவன செனஹாசே கடல்ல என்றதான பெயரில் இருக்கின்ற முதிருள்ளத்தில்தான் இவ்வாறு பராமரிப்பு நிலையத்தில் இந்த தீ விபத்து பதிவாகி இருக்கிறது. தீயணைப்படையினர் மற்றும் பிரதேசவாதி உதவியோடு தீ கட்டுப்பாடு கொண்டு நடவடிக்கை எடுக்கும் போது போதும் இந்த தீ விபத்தினால் அந்த மையத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தீ ஏற்பட்ட சமயத்தில் அந்த இல்லத்திற்குள் சுமார் 72 பேர் இருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த இல்லத்தில் இருந்த சிலர் தீயில் கருகியிருக்கிறார்கள். அவ்வாறு தீயில் கருகிய 10 பேர் சம்பவ இடத்திலேயே
உயிரிழந்திருப்பதோடு மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்ட பின்னர் சடலங்களை அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கிறார்கள். வெட்டி ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. ஹொரண போலீசார் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் அதனுடைய தொடர்ச்சியான இன்று காலை வெளியான தகவல் அடிப்படையான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விபத்து தொடர்பான செய்தி ஒன்றும் என்றது நம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. விபத்தில் முன்னாள் அரசு அதிபரின் மகன் உட்பட இருவர் உயிரிழப்பு, கனகராயன்குளத்தில் சம்பவம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வவுனியா கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் A9 பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமாரின் புதல் உட்பட இரு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். நேற்று முன்தினம் வவுனியா யாழ்ப்பாணம் A9 வீதியின் கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதிக்கு அருகில் வீதியால் பயணித்த இரு இளைஞர்கள் மீது சொகுசு கார் மோதியதில் இரு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக கனகராயன்குளம் போலீசார் தெரிவித்தார்கள். இதேவேளை விபத்துக்குள்ளான சொகுசு காரின் பின்னால் வந்த ஹயஸ் ரக வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. உயிரிழந்த இரண்டு இளைஞர்களும் கனகராயன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டதோடு அதில் ஒருவர் யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமாரின் புதல்வனான அற்புதராஜா தர்சன் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். விபத்து தொடர்பாக தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தோடு மேலதிக விசாரணைகளை கனகராயன்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் மற்றும் ஒரு செய்தி திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெறுகிறது. தெமடகொட அவி கபடாவின் ரஹஸ் எலியட்ட ரிவால்வர் தானமையா கோட்டியக்க மத்பெத்தி திலே என்பதாக தலைப்பிடப்படுகிறது. தருண யுவலாக்கு பலாகிங் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதான தலைப்பாக இருக்கிறது. தெமடகொட பகுதியில் ஆயுத களஞ்சியம் ஒன்று மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிலிருந்து பல தகவல்கள் அம்பலமாக இருக்கிறது. அங்கிருந்து ரிவால்வர் ரக துப்பாக்கிகள் 19 மீட்கப்பட்டதோடு கோடி கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்தில் தங்கியிருந்த இளம் ஜோடி தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பேலியகுட குற்ற விசாரணை பிரிவினூடாக தெமடகொட பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 19 ரிவால்வர்கள் மற்றும் பாதாள உலகக்குழுக்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகளும் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதில் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட சில துப்பாக்கிகளும் அது இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த சம்பவங்கள் குறித்து இப்போது தொடர்ச்சியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இப்போது தெமடகொட பகுதியில் இருக்கின்ற இந்த விடயங்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி பிரதானமான செய்தி. இது யாருக்காக வைக்கப்பட்டது, பாதாளுக்குழுக்கு விநியோகிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்ததா, இது எந்த காரணத்துக்காக கொண்டு வரப்படும் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி ஒன்றும் என்று பத்திரிகை வருகிறது. ஹொரண பேங்குவக்கின் கோட்டி துணாமாரா கொள்ளக்கை என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை மற்றொரு செய்தி இருக்கிறது. கலமனாக்கூறு வெனாத் ஏடிஎம் யாந்திரவல தெமிமட்ட கிணையாமட்ட சூதானம் கல சல்லி மல்ல தனிவம அவித் உசங்கிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைவர்படுகிறது. இன்னும் ஒரு வங்கி கணக்கில் வங்கியினுடைய ஏடிஎம்மில் இடுவதற்காக முகாமலர் கொண்டு செல்லப்பட்ட இந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஒரு தனிநபரால் வந்து கொள்ளையிடப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையில் அரசு வங்கியில் பணம் கொள்ளை, ஹொரணையில் நேற்று சம்பவம் என்பதாக தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ஹொரணையில் உள்ள மக்கள் வங்கி கிளை ஏடிஎம் இயந்திரத்துக்கு எடுத்து செல்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 3.5 கோடி ரூபாய் பணம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக ஹொரண போலீசார் தெரிவிக்கிறார்கள். நேற்று பிற்பகல் 2:55 மணியளவில் வங்கி பணியாளர் ஒருவர் வங்கியின் பின்னால் கதவு வழியாக இரு கைகளில் இரு பணப்பைகளை எடுத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் வந்த நபர் ஒருவர் அந்த இரு பணப்பைகளையும் பலவந்தமாக கொள்ளையடி சென்றிருக்கின்றார். பணத்தை கொள்ளையடி சென்ற நபரை தேடி கண்டுபிடிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு ஹொரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய திவைன பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. வெட்டும கடை குழி காத்தகையா தெய்வதி திலே வியாபாரிக்கியா மெருவே ருபியால் விசிபந்தாஸ் ஆ குடு பெக்கெட் வாக் அராங் கவசோரக்கா மெத்துலு அபராத திஸ் நமையாகின மியகிய புத்களையாட்ட இறைவன் நடு என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையினுடைய செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே உங்களுக்கு தெரியும் கழுத்துறை பகுதியில் இருக்கின்ற வெட்டுமக்கடை என்ற பகுதியில் ஹஜ் பெருநாள் தினத்தன்று
வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களத்துறை குற்ற விசாரணை பிரிவினால் தேவல பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த நபர் இந்த வர்த்தகரை கொலை செய்தது 25,000 ரூபாய் பணம் மற்றும் போதைப் பொருள் ஒரு பக்கெட் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டுதான் இந்த கொலையை செய்திருக்கிறார். இந்த கொலையாளிக்கு எதிராக மாடுகளை களவாடுதல் உள்ளிட்ட 39 குற்றச்சாட்டுகள் சுமத்த குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதாக குற்றவியல் திணைக்களம் தெரிவிக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை இப்போது போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். செம்மணி புதைக்குழியில் குவிந்திருக்கும் எலும்பு கூடுகள் எவ்வளவென இன்று தெரிய வரும் என்பது இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தி. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பகுதியில் ஒரு பகுதியை ரகுநாத் பல்கலைக்கழக மாணவர்கள் அகழ்வு செய்து வரும் நிலையில் அப்பகுதியிலும் கணிசமான மனித எண்புக்கூடு தொகுதிகள் இனங்காணப்பட்டு இந்த பகுதியில் உள்ள மனித எண்புக்கூடு தொகுதிகள் தொடர்பாக இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்ற விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்படும் பணி முன்னெடுக்கப்படாததால் அந்த பகுதியில் எத்தனை மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது என்ற விடயம் இன்று தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரகுநாத் பல்கலைக்கழக மாணவர்கள் அகழ் நடவடிக்கையில் பங்கு பெற்றுவதனால் அகழ்வு பகுதியின் அகழ்வு பரப்பு விசிரமம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இதுவரைக்கும் 5 எலும்புக்கூடுகள் இந்த தொகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இதனுடைய 3 கட்டத்தின் 15 அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்ற போதுதான் அதுவரைக்கும் 5 எலும்புக்கூடு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இணைய வழி மோசடிகள் அதிகரித்திருக்கின்றன, மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை. இணைய வழி நிதி மோசடிகள் 1 360 சம்பவங்கள் பதிவு, கணினி அவசர தயார் நிலை குழு தகவல் என்பது தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாட்டில் இணையவழி நிதி மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து கடந்த 1 காலத்தில் 360 மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியதாக கணினி அவசர தயார்நிலை குழுவின் பிரதம தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக் தமுனுபயல தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் இணையவழியினூடாக நிதி பரிமாற்றம் செய்யும் போது மிகவும் அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அவர் அறிவுரை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, மாணவ தாதியர் 3000 பேரை சேவையில் இணைக்க திட்டம், வர்த்தமானியை வெளியிட்டது சுகாதார அமைச்சு என்பது தினகரன் பத்திரிகையுடைய மற்றும் ஒரு செய்தி. நாட்டில் சுகாதாரத்துறையில் நிலவும் ஊழியர் வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கில் முதல்கட்டமாக 3000 மாணவ தாதியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் சுகாதார அமைச்சர் வெளியிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. கடந்த மே மாதம் 29 ஆரம்பிக்கப்பட்ட இதற்கான விண்ணப்பம் கோரல் இம்மாதம் 30 வரை இடம்பெறும் என சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறது. சுகாதார அமைச்சர் நளின் ஜெயதீசன் வழிகாட்டலின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள இந்த 13,600 தாதியர் நியமன கொள்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2021, 2022, 2023 அல்லது 2024 ஆண்டுகளில் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் விஞ்ஞானம் அல்லது கணித பிரிவுகளில் சித்தியடைந்த மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என்பதோடு தகுதியான விண்ணப்பதாரர்கள் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.health.gov.lk மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அந்த அமைச்சு தெரிவித்திருக்கிறது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்முக பரீட்சையின் பின்னர் தாதியர் சேவைக்காக தெரிவு செய்யப்படுவார் என்பதும், இவ்வாறு தெரிவு செய்யப்படும் மாணவ தாதியர்களுக்கான தொழில்முறை பயிற்சிகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆரம்பிக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. 2025 ஆண்டு முதல் 2029 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் தாதிய சேவைக்கு 13,600 உத்தியோகத்தர்களை புதிதாக இணைத்துக் கொள்ளும் 5 வருடத்தின் முதல்கட்டமாக இந்த நியமனங்கள் வழங்கப்படவிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பலத்த காற்று குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அது குறித்து பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஃபமின் சுயாதீன செய்தி பார்வையிடிருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையில் செய்தி, இன்று பிற்பகல் வரை பலத்த காற்று எச்சரிக்கை என்பது செய்தி. நாட்டிலவும் தீவிரமான தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக மத்திய சபரகம மற்றும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியம் காணப்படுவதால் கூரை ஓடுகள் கலன்று விழுதல், மின்சாரம் மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சேதமடைதல், மரக்கிளைகள் மற்றும் சாலைகளுக்கு அருகில் உள்ள பெரிய மரங்கள் முறிந்து விழுதல் போன்ற ஆபத்துகள் ஏற்படலாம் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இவ்வாறு ஆபத்துகள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவசர நிலை ஏற்படும் பட்சத்தில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிடம் உதவி கோருமாறும் அந்நிலையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற எதிர்கால அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதும் அந்த செய்தி. இன்றைய திவயன பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, அத்துர்தான் ஏகி தீவரையா பெய அட்டகட்ட பசு முகுதேன் மதுவே என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. திவயன பத்திரிகை, இக்கடுவ துறைமுகத்திலிருந்து மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற கடலிலிருந்து மீனவர் ஒருவர் காணாமல் போயிருப்பதாக அந்த படகினுடைய உரிமையாளர் ஒருவர் முறைப்பாடு அளித்து 8 மணித்தியாலங்களின் பின்னர் அந்த மீனவர் கடலில் மிதந்து வந்து அந்த படகில் மீண்டும் சேர்ந்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. எனவே இக்கோடு போலீசார் சம்பவத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த படகில் மீன்பிடிக்க சென்று அந்த மீனவர் தவறி விழுந்திருக்கிறார். எனவே கடலில் இப்போது கடுமையான காற்று நிலவுகிறது. எனவே அந்த மீனவர் பல மணித்தியாலம் தேடியும் கிடைக்கவில்லை. அதன் காரணமாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. பின்னர் அவர் 8 மணித்தியாலங்களுக்கு பிறகு நீந்தி வந்து மீண்டும் அந்த படகில் எடுந்து கொண்டதாக போலீசார் கண்டுபிடித்த செய்தி அடிப்படையாக வைத்து அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய மற்றும் ஒரு செய்தி, பொதுமக்களின் காணி விடுவிப்பு கிழக்கு ஆளுநர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது. முப்படையினரால் பயன்படுத்தப்படும் பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர, பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, முப்படையினர் உள்ளிட்டோரை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடல். தற்போது திருகோணமலை மாவட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த காணிகளை விடுவிப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து விரிவாக இங்கு ஆராயப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்கள், பொதுமக்களின் காணிகளை முப்படையினர் பயன்படுத்தி வருகின்றவை மற்றும் அக்காணிகளை தேசிய பாதுகாப்பு கொள்கைகளுக்கு அமைவாக பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் காணிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் விரிவான பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடியதோடு அதற்கான கருத்துக்களும் அங்கு பரிமாற்றிக் கொள்ளப்பட்டதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இவ்வாறு காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை ஏதுநிலைகள் தொடர்பாக கவனம் செலுத்தி வரும் நிலையில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. வடக்குக்கு காணி போலீஸ் அதிகாரம் வழங்கக்கூடாது, மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் சரத் வீரசேகர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அதரவான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் வடக்கு மாகாண சபைக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்கக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினருடைய உறுப்பினர் முன்னாள் அமைச்சரான சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். நேற்று புதன்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபைகள் தேர்தல் நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வடக்கு மாகாண சபைக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்கினாலே பிரச்சனை ஏற்படும். எந்த ஒரு ஜனாதிபதியும் அவ்வாறு அதிகாரங்களை கொடுக்கும் வகையில் நடக்கவில்லை. இந்த ஜனாதிபதியும் அவ்வாறு செயற்படுவார் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு அந்த அதிகாரங்கள் வழங்கினால் இந்த நாடு சமஷ்டியாக மாறிவிடும். கடந்த 16 வருடங்களாக நாங்கள் பாதுகாத்த ஒற்றையாட்சி இல்லாமல் போகும். இது தேசத்தில் துரோக செயற்பாடாகும். இதனால் ஜனாதிபதி இந்த விடயத்தை செய்ய மாட்டார் நினைக்கிறோம் என்பதாக சரத் வீரசேகர நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, தினக்குரல் பத்திரிகையில்

0: தலையீடு அவர்களுக்கோ அல்லது எமக்கோ எந்த நன்மையும் தராது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சின் இரண்டாவது பதவி காலத்தில் 2014 இறுதியாக நடத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் நடத்துமாறும் தற்போதைய தேசிய மக்கள் சேவை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குமாறு இந்தியாவை தமிழ்ப்பு கூட்டணி கோருமா என்று தி ஐலண்ட் நாளிதழ் கேட்டபோதே அந்த கருத்தை இவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது எழுந்துள்ள இந்த பிரச்சனையில் இந்தியா தலையிடக்கூடாது. இத்தகைய உத்தி அவர்களின் நலனுக்கு முகந்தது. குறிப்பாக மாறிவரும் உலக ஒழுங்கின் பின்னணியில் இது அவசியமானது. இந்தியா ஒரு தமிழ் சார்பு நாடாக பார்க்கப்படாமல் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஆதரிக்கும் ஒரு நாடாகவே பார்க்கப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் வலியுறுத்திருக்கிறார். எனவே இந்தியா இந்த விடயத்தில் தலையிட்டார். அது தமிழ் தரப்புக்கு ஆதரவளிக்கின்ற விதமாக மாறிவிடும். எனவே இந்தியா ஒரு பொது நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்பதாகவும் மனோகணேசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அதிருப்தி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வருகிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் அதிருப்தி தருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்றது. இத்தருணத்தில் இவ்வாறான முடிவு எடுப்பதற்கான தேவை தொடர்பாக அரசாங்கம் விவித விளக்கம் அளிக்காதிருப்பது சந்தேகத்தை தோற்றுவிக்கும் ஒரு விடயமாக என்பதோடு இதுதொடர்பாக உடனடியாக விளக்கம் அளிப்பது ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரின் பொறுப்பு கடப்பாடு என்பதையும் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திருப்பதை காலம். எனவே இப்போது அனுபவம் வாய்ந்த நீதிபதிகள் தொடர்ச்சியாக இப்போது இருக்கின்ற வழக்குகளை கொண்டு செல்வதற்கு தேவை என்ற அடிப்படையில் அவர்களுக்கான வயதிலையை இன்னும் 3 வயது அதிகரிப்பதற்கான விடயங்கள் குறித்து ஜனாதிபதி இப்போது கவனப்படுத்தி வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதற்கு இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, விசாரணைக்கு ஆஜராகுமாறு நீதிபதிக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இடைக்கால தடை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை மற்றும் ஒரு தலைப்பை தருகிறது. வழக்கு விசாரணை ஒன்றுக்காக அவிசாவளை மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பாணைக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜனாதிபதிகளான உதித்த இளகோஏவா, பிராமண காசிம் மற்றும் சட்டத்தரணி சுகத் கல்தேரா ஆகியோர் இந்த அழைப்புக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த அடிப்படையில் இப்போது அதற்கான இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, தினகரன் பத்திரிகையில் யோசித்தவின் மனு விசாரணைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை ரத்து செய்ய கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச சமர்ப்பித்துள்ள மேல் பரிசீலனை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் இம்மாதம் 11ஆம் தேதி அந்த விசாரணை இடம்பெறப்போவதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தில்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
5: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, ஏகப்பட்ட அப்டேட்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான தலைப்பும் கூட இன்றைய நாளுக்காக காத்திருக்கிறது.
4: அதே போல விளையாட்டு பக்கம் ஏராளமான விளையாட்டு செய்திகளும், முக்கியமாக உள்ளூர் இலங்கை அணி சார்பான விளையாட்டு செய்திகளும் உங்களுக்காக ஏராளமாக காத்திருக்கிறது நாங்கள் பார்க்கறதுக்கு கொண்டுகிறோம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 2357 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்துக்கே சுபர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 1, 2, 19, 63.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்துக்கே சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 1, 2, 19, 63.
4: நேற்றைய நாளில் மொத்தமாக 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,53,33,80 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 28,31,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,181 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 20, 27, 36, 38.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 20, 27, 36, 38.
4: நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 96,98,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 13,08,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 389 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 4, 2, 6, 0.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 4, 2, 6, 0.
4: நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்று நாள் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகையாக 60,12,760 ரூபாய். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர்பால் லோத்தரின் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்பட்ட 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள். சூப்பர்பால் லோத்தரின் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்பட்ட 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள்
5: 5, 6, 0, 3, 4. மீண்டும் ஒருமுறை, 5, 6, 0, 3, 4.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிர ஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 915 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 2, 6, 0.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 2, 6, 0.
4: நேற்றைய நாளில் மொத்தமாக 37,95,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுபப்பரிசாக 2,04,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் 3,007 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 4, 6, 65.
5: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 4, 6, 65.
4: நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,32,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 5,58,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,893 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக சிம்மராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 9, 36, 62.
5: மீண்டும் ஒருமுறை, ராசி சிம்மம், வெற்றி இலக்கங்களாக 7, 9, 36, 32.
4: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 33,00,000 ஜாக்பாட் பரிசு வெல்லப்படவில்லை. நேற்றைய நாளில் மொத்தமாக 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,75,33,380 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 36,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 5,342 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கிர எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 25, 47, 73, 75.
5: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 25, 47, 73, 75.
4: லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 5, 2, 7, 2.
5: மீண்டும் ஒரு முறை, 9, 5, 2, 7, 2.
4: 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,11,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
5: அடுத்த சூப்பர் பரிசாக 5,32,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
4: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள், 1,011 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 6, 39, 46.
5: மீண்டும் ஒரு முறை, 6, 39, 46.
4: 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,27,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது சங்கர். அதாவது நாங்கள் தரமான பொருட்களை பயன்படுத்தி ஒரு வீட்டை கட்டணும் சொன்னா வீடு எப்போதுமே உறுதியாக இருக்கும் இல்லையா?
2: உண்மைதான். அப்படியெல்லாம் தரமான பொருள் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகள் மற்றும் கட்டிடங்களை அமையுங்க. காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும்.
1: சரி, சந்தோஷம். அதே போல நீங்கள் ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு பைக் ஒன்று வாங்க வேணும்னு சொன்னால் நாங்கள் சொல்வது CT100 வாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா,
2: கிட்டத்தட்ட ஒரு லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள் வரை உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே பைக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா CT100 பைக் தான். டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடம் இருந்து 40 வருட கால நம்பிக்கை வென்ற நிறுவனம், கிட்டத்தட்ட இலங்கையில் 5 லட்சம் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தும் ஒரே பைக் CT100. இன்றைக்கே வாங்குங்க.
1: சரி, அதே போல ஒரே கூரியன்களை எல்லா விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா எல்லா விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள, கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், அதே போல கடத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், எல்லா உபகரணங்களும் ஒரே கூரியன்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கர். அப்படி வரும்போது ஒரு விஷயம் இருக்குது, இந்த போக்குவரத்து செலவுகள் குறைவு இல்லையா? ஒரே இடத்துல கடைக்கடையா போய் தேடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
2: எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சில நேரம் ஒரு சில விஷயம் எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. நாங்க போய் பார்க்கும்போது கூட உங்களுக்கு நினைவுல வரலாம், அடடே இது எடுக்கணும்னு நினைச்சோமேன்னு சொல்லி. அப்போ இப்பவே போங்க ஜனதா ஸ்டீல்ஸ்.
1: சரி, உடல் தேகத்தை உறுதியாக வைத்திருக்க வேண்டுமா? எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டும், கூந்தல் நல்லா நீண்டா வளர வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
2: கிளிஃப் கலோஜின் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜின் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு இயற்கையாகவே இயற்கையிலகையை மீட்டு தர.
1: ஆமா, சரி. நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவாசகத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ராசியாக தனுசு ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 9, 62.
2: மீண்டும் ஒருமுறை ராசி தனுசு, வெற்றி இலக்கங்கள் 4, 9, 62.
1: நேற்று நாளில் சிறப்பு இலக்கங்களாக 5, 3, 8, 3 தெரிவாக இருக்கிறது.
2: சிறப்பு இலக்கங்களாக 5, 3, 8, 3.
1: நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,66,420 பெறுமதி என பணம் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,449 சீட்டில் வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 14, 64, 67, 72.
2: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 14, 64, 67, 72.
1: நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,7,560 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 8,55,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 6,207 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 0, 5, 0, 7, 5, 5.
2: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்களாக 0, 5, 0, 7, 5, 5.
1: நேற்றைய நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள், 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,17,19,280 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 2,19,17,264 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,237 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வாய். வெற்றி இலக்கங்கள் 1, 14, 26, 42.
2: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 1, 14, 26, 42.
1: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 6,000 பரிசுகள், 75 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,49,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்ததாக சூப்பர் பரிசாக உங்களுக்காக 8 கோடியே 8,91,470 வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,555 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே, சுப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 1, 33, 43, 68.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஜே, சூப்பர் இலக்கம் 16, வெற்றி இலக்கங்களாக 1, 33, 43, 68.
1: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 80,80,640 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 28,47,706 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேசராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 9, 10, 56.
2: மீண்டும் ஒரு முறை ராசி மேஷம், வெற்றி இலக்கங்களாக 2, 9, 10, 56.
1: நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,10,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 38,35,726 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
1: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 782 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 0, 7, 5, 5.
2: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 0, 7, 5, 5.
1: நேற்று நாளில் மொத்தமாக 50,84,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்தருக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 475 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 8, 0.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 8, 0.
1: நேற்று நாளில் 5,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,06,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. இமகண்டம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:22 மணி முதல் 2:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஆக்கம், ரிஷபம் நலம், மிதுனம் வெற்றி, கடகம் பாசம், சிம்மம் உதவி, கன்னி போட்டி, துலாம் சினம், விருச்சிகம் மறதி, தனுசு ஆர்வம், மகரம் ஓய்வு, கும்பம் பக்தி, மீனம் பாராட்டு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் ஆக்கம், ரிஷபம் நலம், மிதுனம் வெற்றி, கடகம் பாசம், சிம்மம் உதவி, கன்னி போட்டி, துலாம் சினம், விருச்சிகம் மறதி, தனுசு ஆர்வம், மகரம் ஓய்வு, கும்பம் பக்தி, மீனம் பாராட்டு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்ற நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போ சரியாக 8:01.

0: 2.6 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: ஒட்டக சிவிங்கி பற்றி நாம் அறிந்த பொதுவான விடயங்களை தாண்டி பலரும் அறியாத இன்னும் சில சுவாரஸ்யமான மற்றும் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருக்கின்றன. ஒட்டக சிவிங்கியின் கழுத்து மிக நீளமாக இருப்பதால் அதன் மூளைக்கு ரத்தத்தை செலுத்த உடலின் மற்ற விலங்குகளை விட 2 மடங்கு அதிக ரத்த அழுத்தம் தேவைப்படுகிறது. இதற்காக இதன் இதயம் சுமார் 11 கிலோ எடையும் 2 அடி நீளமும் கொண்டதாக மிகவும் வலிமையாக படைக்கப்பட்டுள்ளன. காடுகளில் வேட்டையாடும் மிருகங்களிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒட்டகச் சிவிங்கிகள் மிக குறைந்த நேரமே தூங்குகின்றன. ஒரு நாளில் அவை ஒட்டுமொத்தமாக 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் மட்டுமே தூங்கும். அதுவும் பெரும்பாலும் நின்று கொண்டேதான் குட்டி தூக்கம் போடும். மனிதர்களின் கைரேகைகள் எப்படி ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படுகிறதோ அதே போலதான் எந்த 2 ஒட்டகச் சிவிங்கிகளின் உடலில் உள்ள புள்ளிகளும் ஒரே மாதிரியாக இருக்காது. பிறக்கும் போதே ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான அடையாளங்களும் அமைப்புகளும் இருக்கும். ஒட்டகச் சிவிங்கிகள் ஒட்டகங்களை விடவும் அதிக நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் உயிர் வாழக்கூடியவை. அவை உண்ணும் இலைகளில் இருந்தே அவற்றுக்கு தேவையான பெரும்பாலான ஈரப்பதம் கழித்து விடுகிறது. மேலும் நிலத்தில் குனிந்து தண்ணீர் குடிப்பது அவற்றுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நிலையாகும். ஏனெனில் அந்த நேரத்தில் வேட்டையாடும் விலங்குகள் எளிதாக தாக்கக்கூடும். பலரும் ஒட்டகச் சிவிங்கிகள் சத்தம் எழுப்பாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவை மனித காதுகளுக்கு கேட்காத மிக குறைந்த அதிர்வெண் கொண்டதாக இன்ஃப்ரான் சவுண்ட் மூலமாக தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன. இரவில் அவை மெல்லிய முணுமுணுப்புகளையும் சத்தத்தையும் எழுப்பும். ஒட்டகச் சிவிங்கி குட்டி போடும் போது குட்டியானது சுமார் 6 அடி உயரத்திலிருந்து கீழே விழும். ஆனால் விழுந்த சில நிமிடங்களிலேயே எழுந்து ஓடத் தொடங்கிவிடும்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

0: காலை இப்பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். இந்த நாளில் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்நாள் முக்கியமான விடயங்கள் பலவற்றையும் நாங்கள் உங்களோடு பேசுவதற்காக காத்திருக்கின்றோம். சரி சங்கர், இன்றைய நாள் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த நாளுக்கான தலைப்பு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இல்லையா?
1: ஆமா, மிக முக்கியமான ஒரு இடம், எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க, என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி.
0: இப்படிதானே சங்கர், இப்ப எங்களுக்கு ஒரு மாத வருமானமோ, நாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல வருட வருமானம் கிடைக்கிறதுக்கு.
1: ஆமா
0: சரியா, அப்படி எல்லாம் வருமானம் கிடைக்கிறது. ஆனா அந்த வருமானம் என்று சொல்லும்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு கிடைக்கிறோம்னு சொல்லுங்களேன். அந்த வருமானத்துக்கு மீறிய ஆசை கூடாதுன்னு சொல்லுவாரு இல்லையா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவாங்க.
1: வரவுக்கேற்ற செலவு இருக்கணும் அப்படிமா,
0: வரவுக்கேற்ற செலவு வேணுங்க, விரலுக்கேத்த வீக்கம்.
1: ஆமா, வரவு எட்டனா செலவு பத்தனான்றதா கஷ்டம்.
0: அப்புறம் அப்படி செஞ்சீங்கன்னா கையில வாங்கினு பையில போடல, காசு போல இடத்துல அப்படி செஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். சரியா,
1: இப்படி அப்படி சொல்ல முடியாது.
0: ஏன்
1: பையிலையும் வாங்கல, பையிலையும் போடல, அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு காணாமலே போயிருச்சு.
0: அதான் அந்த மாதிரிதான் இருக்கும். சரியானே, இப்படிலாம் இருக்கிறது. சோ இன்னைக்கு நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், வருமானத்துக்கு மீறி ஆசைப்படக்கூடாது என்பதை நீங்க உணர்ந்த தருணம் இது.
1: நீங்க உணர்ந்திருக்கணும். மத்தவங்க சொல்லிருப்பாங்க, இப்படி எல்லாம் பண்ணாத, செலவு பண்ணாத, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி. நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஒரு நாள் வந்திருக்கும், அந்த நாள் நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்மளா
0: உணர்ந்திருப்போம். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத வேலை
1: அப்படின்னு யோசிப்போம். அது எப்போது அப்படின்னு சொல்லி, அதாவது
0: ஃபங்க்ஷன் செய்யறது, சும்மா இருக்க இல்லாம ஃபங்க்ஷன் செய்யறது, அது பெருசா ஈடுபட்டு செய்யறது, பெரிய லஸ்ட்ல வந்து கடன் எல்லாம் பிரச்சனை.
1: இப்ப இந்த புவனேஸ் மாதிரி இருக்க காரை வித்துட்டு ஒரு லக்ஸரி கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீண் செலவுகள்
0: அப்படி சொல்லக்கூடாது சங்கர், இந்த மழை காலத்துல. சரி, இப்ப தலைப்பு சொல்லிருக்கிறோம், நீங்க தலைப்பு வந்து பார்த்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
1: சரி, இப்போ போனீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட போட்டோவோட தலைப்பு உங்களுக்கு இருக்கு, அதனால கமெண்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க.
0: 0312 775 0 0 1 அல்லது 0312 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சங்கர், சங்கர் மகாதேவன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடகர் இருக்கிறார்.
1: ஆமா
0: சரிதானே, இப்ப நாங்கள் அவரை பற்றி பேசல இன்னைக்கு. சரி, இன்னைக்கு முக்கியமாக பாடுமிழா, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் ஜனனதினமாக.
1: உண்மைதான், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடி தந்தவர். பாடகர் அப்படிங்கறத தாண்டி பாடகர், நடிகர், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்.
0: எப்படி வேணாலும் சொல்லணும், உண்மையிலேயே தமிழ் தெரியாமல் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் பாண்டித்தியம் பெற்று சிறந்த தமிழ் பாடகராக விளங்கியவர். மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனால் பாடலா அவர்களை பற்றி வசந்தம் வானொலிக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. காரணம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் 2-3 வருடங்களுக்கு மேலாக, பல வருடங்களாக நாங்கள் பாடுமிழா என்ற நிகழ்ச்சி அவருக்காகவே நாங்கள் தொகுத்து வழங்குகின்றோம்.
1: தனியாக ஒரு அவருக்காகவே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. சோ காரணம்,
0: உண்மையிலேயே மக்கள் மத்தியிலும் அதுக்கான பெரும் ஆதரவு இருக்கிறது. அதுக்கான காரணம், அவரின் பாடல்கள் மீது எங்கள் மக்கள் மீது கொண்ட அதீத ஆர்வம், அதீத ஆசை.
1: பாடகர் என்ற விடயத்தை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வயதானாலும் சரி, எவ்வளவு சாதனைகள் புரிந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர் முன்னாடி இருந்து சொல்றது எத்தனை வயது அப்படின்னு பார்க்காம அப்படி கையை கட்டிக்கிட்டு அமைதியா கேட்டுட்டு ஒரு புன்னகையோட அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் கொண்ட ஒரு மனிதர். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த வயதிலும் இவ்வளவு அனுபவத்திலும் இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை பின்பற்றுவதற்கான காரணமும் அதுதான்.
0: ஆக நிறைய விஷயங்கள் அவரை பத்தி பேசினா பேசிக்கொண்டே போகலாம். சரி, அவருக்கு ஜனன தினம், அவரை நாங்கள்
1: நினைவு கூறுகிறோம்.
0: தொடர்ந்து மனதில் கொள்ளுங்கள், அவருக்காக ஒரு பாடல் வருகிறது. அவருடைய நினைவாக எங்கள் நேயர்களுக்காக இந்த பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடமிருந்து.
4: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
5: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: டார்லிங் டம்புக்கு அந்த மொழியெல்லாம் தெரியுமா சங்கர்?
1: படிச்சிருக்கேன்.
0: மான்கரா அது திரைப்படத்துக்காக அந்த பாடல் ஒளி தொகுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு திருவில் ஒன்று வாங்குவோம் சொல்லி ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த திருவில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஒரு மறந்துடுக்க போறதுக்காக இருக்கலாம்,
1: அவசர தேவைகளுக்கு மிக உதவியாக இருக்கும் இல்லையா?
0: எஸ் அவசர தேவைக்கு எல்லா தேவைக்கும் உதவியாக
1: இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நீங்க என்ன திருவில் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 40 வருட கால நம்பிக்கையை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து ஒரு திரிவில் வருது அப்படி. அதனால பஜாஜ் திரிவில் அப்படிங்கும் போது யோசிக்காமலே நீங்க போய் எடுக்கலாம். அதுவும் இந்த பஜாஜ் திரிவில் இன்னும் ஸ்பெஷல்ஸ் இருக்கு.
0: எஸ் பஜாஜ் திருவிழா நீங்க வாங்கிக்கொள்ளுங்க. 40 வருட கால மக்கள் நம்பிக்கை வென்றது. ரிவர்ஸ் கியர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புதுசு புதுசா சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்க பயப்படாம வாங்க என்பதையும் நாங்கள் சொல்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், தலைவலி காய்ச்சல் வந்தா நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தலைவலி காய்ச்சல் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க.
1: இருக்கு
0: தலைவலி காய்ச்சல் அப்படியே பறந்து போயிடும். பறந்து போறதுக்கு நீங்க என்ன செய்யணும்?
1: தலைவலி காய்ச்சல் பறந்து போறதுக்கு மெல்டோல்
0: எடுக்கிறேன்.
1: மெல்டோல் எடுத்துட்டு பறந்துடுறீங்க.
0: சரி, இது எப்படி இருக்கும் போது நீங்கள் உடல் தேக ஆரோக்கியம் மிக முக்கியம் இல்லையா? அங்க நீங்க வெளியில சில பேர் அழகா இருப்பாங்க, ரெண்டு மாதம் அடுத்த மாசத்துல என்ன நோயின் படுத்துறீங்க, கால் நடக்க முடியல அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இல்லாம எலும்புகள் வலுவாக இருப்பதற்காகவும் கூந்தல் நல்லா நேர்த்தியாக நீண்டமாக வளர்வதற்காகவும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
1: கிளிஃப் கலோஜன் நச்சுலை வாங்கி பயன்படுத்துங்கள். இயற்கையாகவே உங்கள் உடலில் கலோஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டு தரும்.
0: எஸ், அதே போல நாங்கள் சங்கர்
1: பைக் ஒன்று வாங்கணும்.
0: அப்படி பைக் ஒன்று வாங்கணும்னு சொன்னா நீங்க என்ன
1: செய்யணும்? பஜாஜ் சிடி 100 ஒன்று வாங்க. கிட்டத்தட்ட இலங்கையில் மட்டும் 5 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரே பைக் அப்படின்னு சொன்னா பஜாஜ் சிடி 100.
0: எஸ், 1 லிட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கறது. வாவ், சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி
1: பெட்ரோல் மாசத்துக்கே ஓடும், ஒரு மாசத்துக்கே ஓடும்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இப்போது நாங்கள் எங்கே போக போகின்றோம்?
1: இப்போ நாங்க விளையாடிட்டு வரப்போகிறோம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் செரினா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். சங்கர், நேற்று நாள் நடைபெற்ற இலங்கை மற்றும் மேற்கு தீவுகள் அணிகளுக்கு இடையான போட்டி எதிர்பார்ப்புமிக்க ஒரு போட்டியாக இருந்தது. இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா இலங்கை ரசிகர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பு மிக்க நேற்றைய நாள் நான் சொல்லியிருந்தோம் இல்லையா?
1: ஆனா உங்களோட எதிர்வு குரல் வந்து சிறந்த முறையில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, இலங்கை வெற்றி பெறும் பட்சத்தில் தான் இந்த போட்டியை நம்ம எல்லாரும் ரசித்து பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அது நடந்திருக்கு.
0: நிச்சயமாக உண்மையிலேயே கிங்ஸ்டன் மைதானத்தை பொறுத்தமட்டில் சங்கர் நேற்று நாளை பொறுத்தமட்டில் பாருங்க, அதில் கிட்டத்தட்ட இந்த 300 என்ற இலக்கு அதிகபட்ச ஓட்டம் என்ற இலக்கு பார்க்கும்போது இந்த 303 என்ற இலக்கு பாதி நேற்று நாள் பெற்ற இலக்கு முதல் 10 இடங்கள் இருக்கின்ற ஒரு இலக்காக இருக்கிறது. சரியா, ஏற்கனவே கிட்டத்தட்ட 6-7 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு அதிகபட்சமான ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே முக்கியமான விஷயம்,
1: வருடங்களின் பின்னர் இலங்கை அணி இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த விடயம் தான்.
0: நிச்சயமா.

0: வீரர் இல்லை, இளையோர்களை கொண்டுதான் இந்த போட்டியை அவர்கள் இறங்கியிருந்தார்கள். உண்மையிலேயே இது சில வேலைகளில் மாற்றத்தை கொடுக்குமாறு சொல்லி முதலில் செய்ய யோசிக்க தோன்றியது. காரணம் இளையோர்கள் அதுவும் மேற்கத்திய வீரர்கள் அடுத்து வெளுத்து வாங்குவார்கள் தெரியுந்தானே. ஆனால் நேற்றைய நாளில் இலங்கை அணியின் துடுப்பாட்டப்படுத்தி மிக
1: சிறப்பாக இருந்தது என்று சொல்லலாம்.
0: பெத்தும் நிசங்க 79 ஓட்டங்கள், 1-6 ஓட்டம், 9-4 ஓட்டங்கள். அவருடைய பிடியெடுப்பு ஹாப்பம் மட்டும் பிடிக்காவிட்டால் அவர் நேற்றைய நாளில் ஒரு சதத்தை பெற்றுப்பார், மாற்றுக் கருத்து கிடையாது.
1: அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அணித்தலைவர் குசால் மெண்டிஸ் சொல்லி ஆக வேண்டும் அவரை. காரணம் என்னன்னா 72 ஓட்டங்களை பெற்றிருந்தால் 62 பந்துகளை எதிர்கொண்டு 4-4 ஓட்டங்கள், 4-6 ஓட்டங்கள் அடங்கலாக.
0: நிச்சயமாக கமிந்து மெண்டிஸ் இன்னும் நாங்கள் அவரிடம் எதிர்பார்க்கிறோம். 21 பந்துகளில் 12 ஓட்டங்கள், 1-6 ஓட்டம், 1-4 ஒரு ஆட்டம் அடைந்தது. அதே போல பவன் ரத்னாக்கு 24 ஓட்டங்கள், சரித் அசலங்க 45 ஓட்டங்கள், ஜனித் லியனகே ஆட்டமழை கமல் 44 ஓட்டங்களில் நேற்றால் பெற்றுக் கொடுத்திருந்தார்.
1: அசரங்கு 7 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். நேற்றைய தினம் 4 பந்துகளை எதிர்கொண்டு உதிரிகளாக 20 ஓட்டங்கள், மொத்தமாக 303 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகளிலிருந்து 50 ஓவர்கள் நிறைவில் இலங்கை அணி பெற்றிருந்தது.
0: சீல்ஸ் அதே போல ஃபவுட் ஆகிய தலா 2 விக்கெட்டையும், அதே போல சேஸுக்கும் 2 விக்கெட்டுகள் கிடைத்தது. நேற்று நாளில் 6 விக்கெட்டையும் இவர்கள் பெற்றிருந்தார்கள். அதே போல நேற்று நாளில் பதிலுக்கு துடுப்பாடி மேற்கத்தீவுகள் அணி ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் பார்க்கும்போது நேற்று நாளில் கிரேவ்ஸ் 45 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். அதே போன்று ஜான் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. அதே போல கட்டி 27 ஓட்டங்கள், சாஹிப் அணித்த
1: 62
0: இறங்கிய அணியின் பந்துவீச்சு சார்பதை பார்க்கும்போது துஷ்மந்த சமீரை கலக்கியிருந்தார். நேற்று நாளை பொறுத்தமட்டில் 10 ஓவர்கள் 67 ஓட்டுகள் கொடுத்து 4 விக்கெட்டுகளை சுழற்றி எடுத்திருந்தார். மிக முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாம் வீழ்த்திருந்தார் அவர்தான். அதனால் மகேஷ் தீக்ஷனுக்கு 2 விக்கெட்டுகள் சென்றது. அதேபோல் அசித்த பெர்னாண்டோ, வனந்து ஹசரங்க, சரித் அசலங்க ஆகியோருக்கு தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள் செல்ல நேற்று நாள் போட்டியில் மிக ஒரு இலகுவான ஒரு சிறப்பான வெற்றியை பதிவு செய்து கொண்டது இலங்கை அணி
1: 41 ஓட்டங்களால்.
0: ஆக பார்க்கலாம் இந்த போட்டி தொடர் என்னவாக போகிறது. முதல் போட்டி வெற்றி கிடைத்திருக்கிறது இலங்கை அணிக்கு. ஆக இலங்கை அணி என்ன செய்ய போகிறது விஷயங்களும் நாங்கள் பொறுத்துதான் பார்க்கணும். அதே போல அடுத்த போட்டி இந்தியா ஏ அணி இங்கே வருகிறது, அது பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, சங்கர் இந்திய அணியை பொறுத்தவரையில் அணித்தலைவர் இருக்கார் தானே, T20 அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் உலக கிணத்தை பெற்றுக் கொடுத்தவர். இப்போ அவர் தலைமை பதவியிலிருந்து விளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்போது அஜித் தகார் வட்டங்கள் சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாருங்கள், இதுதான் இந்திய அணியின் அந்த தேர்வாளர்களின் இருக்கின்ற விஷயங்கள். பாருங்கள், என்னதான் T20 உலகக்கண போட்டி வென்றிருந்தாலும் கூட அதில் சரியான பெர்ஃபார்மன்ஸை சூரியகுமார் யாதவ் கொடுக்கவில்லை. அதனால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது இன்னொரு சூரியகுமாருக்கா ஒருவர் உள்ளே இறங்க போகிறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. யார்? சூரிய வன்சி உள்ளே வரப்போகிறார். அது வரும்போது யாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சூரியகுமார் அந்த பதவி இல்லை என்று சொல்லி 2-3 நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த தலை பதவிக்கு பொருத்தமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கலந்துரையாடல்கள் போய்கொண்டிருக்கிறது.
1: இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு சிறந்த போட்டி ஒன்று இருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி காத்திருக்கிறது,
0: டெஸ்ட் போட்டி. இந்த போட்டி பற்றி விவரங்கள் உங்களுக்காக வந்து கொடுக்கும். நேற்றைய இன்னொரு போட்டி பாத்தீங்கன்னு சொன்னா சங்கர், நேற்றைய வெற்றி தோல்வி வெற்ற முடிவாக சென்றது. நேற்றைய போட்டி பார்க்கும்போது பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் மேற்கத்தீவு மகளிர் அணிக்கான போட்டி, இந்த போட்டியை பொறுத்த மட்டும் 111 ஓட்டுகளை பெற்றது, 7 விக்கெட்டில் இருந்து 20 ஓவர் போட்டி T20 போட்டி. இந்த போட்டி பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய நாளில் கைவிடப்பட்டது, எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் இந்த போட்டி கைவிடப்பட்டது. அதே போல பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்ற 3வது ஒரு நாள் போட்டி இன்றைய நாளில் நடைபெறப் போகின்றது.
1: அப்போ அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க போட்டியாக இருக்க போகிறது.
0: நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஒன்றுக்கு ஒன்று என்று இருக்கிறது. இப்பொழுது 3வது இறுதியான போட்டி இப்பொழுது இருக்கிறது, கிட்டத்தட்ட இறுதி போட்டி. இறுதி போட்டி தான்,
1: கிட்டத்தட்ட போட்டி. இதுல யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு தான் இந்த முறை
0: அத்தோடு தொடரும் முடிவடைகிறது.
1: விளையாட்டு செய்திகள், உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள், ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: துன்பங்களுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமம் சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
0: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எஃப்
0: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை இப்பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற சங்கர் ஒரு விஷயம் இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாத்தீங்கன்னா இப்பொழுது டேக்யா வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அதாவது விபத்துகள் வீதி விபத்துகள் சொந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு செயல் திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் டேக்யா வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு முக்கியமான விடயமா இருக்கிறது.
1: பயணத்தின் போதான பாதுகாப்பை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தெளிவுபடுத்தும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் சுயாதீன ஊடக வலையமைப்பின் மூலமாக தான் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரும் வாரங்களில் வரும் தினங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பாடசாலைகளுக்கு சென்று இவர்கள் இதை பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் அந்தந்த விடயங்களை உங்களுக்கு அவ்வப்போது தருவதற்கு காத்திருக்கிறோம்.
0: அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது சங்கர், சதா சொல்ல வேண்டும், நாங்கள் ஒரு கட்டிடம் கட்டுவோம் வீடு கட்டுவோம் சொன்னால் தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதாஸ்ரீ. உங்களுக்கு தெரியும் கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், அனைத்து விதமான உபகரணங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ் என்பதை மறந்துவிடாதீர்கள் சொன்னால், காரணம் அங்க போனீங்கன்னா எல்லா விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி முக்கியமான செய்திகளும் இருக்குது, நேர்கள் சொன்ன கருத்துக்களும் இருக்குது. நாங்கள் கேட்ட கேள்வியை நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்தலாம்.
1: வருமானத்துக்கு மீறி அல்லது வருமானத்தை மிஞ்சி செலவு செய்வதை தவறு என்று நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க?
0: சரி, அது பற்றிய கருத்துக்களை நிறைய சொந்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நாங்கள் ஒரு முக்கியமான செய்தி கதையை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். ஹொரன பட்டக்கோட பகுதியில் அமைந்திருக்கிற முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீபத்தில் பாத்தீங்கன்னா சிக்கி உயிரிழந்தவர்கள் 8 பேரின் உடலங்கள் இதுவரையில் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், ரொம்ப கவலையான விஷயமா இருக்குது இல்லையா? முதியோர் இல்லத்தில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றிய மேலதிக விவரங்கள் வரும்போது நாங்கள் கட்டாயம் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல இந்த மழை பிரச்சனை இருக்கிறது, மழை காரணமாக சில விஷயங்கள் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தென்மேற்கு பருவ பயிற்சி வலுவடைந்து காணப்படுவதன் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அடுத்த சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என வளிமண்டல திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள்.
1: இதன்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சபர்கமோ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது.
0: மேல் சபர்கமோ மற்றும் மேல் மாகாணங்களில் சில பகுதிகளில் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பாத்தீங்கன்னா கனமழை பெய்யவிருக்கிற வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இதேவேளை வந்து பாத்தீங்கன்னா மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்படுகிறது.
0: நாட்டின் ஏனைய பகுதியில் பாத்தீங்கன்னா மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, புத்தள முதல் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையிலான கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை மன்னார் புத்தளம் கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கப்படும் என இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: இதனால் குறித்த கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் இதனுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் கடல் கொந்தளிப்பு மிகவும் அதிகமாக மாறக்கூடும் எனவும் வானிலை அவதான மையம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க.
0: சரி, கடலுக்கு செல்பவர்கள் இந்த விஷயங்களை நீங்கள் அவதானப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த விஷயங்களை இவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தோம். சரி, தலைப்பு பற்றிய நாங்கள் விஷயங்கள் நாங்கள் செல்ல வேண்டும். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம்.
1: இனிய காலை வணக்கம். என்றுமே எப்படி என்னைக்குமே அப்படி அவங்க உணர்ந்தது இல்லையா? சரியா, பணத்தை எங்கேயெல்லாம் சிக்கனம் பிடிக்க முடியுமோ அங்கெல்லாம் சிக்கனம் பிடிக்கிறேன், செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்கிறேன். ஆனால் எனது வருமானத்தில் மட்டும் அழகான ஒரு வீடு கட்டியதால் அதற்கு தேவையான பாத்திரங்கள் தளபாடங்கள் வேறு தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டியதா போயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி விஜிதா சொல்லிருக்காங்க இந்த விஷயத்த. எவ்வளவு சிக்கனம் முடிச்சு பாத்தீங்களா, வீட்டை கட்டிட்டேன் சிக்கனம் முடிச்சு, ஆனா வீட்டுக்கு தளபாடங்கள் வாங்கும்போது செலவாகிருச்சு அப்படிங்கிறாங்க.
0: செலவாகத்தானே செய்வேன். அன்பான வணக்கம் சொல்லி களத்துறைக்கிரியில ராஜலட்சுமி கால் பண்ணி சொல்லி அழைப்பின் வழியாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பெருமை பெரிய மகனுடைய கல்யாணத்தை விமர்சையாக செய்திருந்தாங்களாம். தங்களுடைய நகைகளாம் ஈடுபடுத்தி செய்தாங்களாம். பெரிய மகனுக்கு இரண்டாவது மகன் கிடைத்த பிறகுதான் அந்த நகையெல்லாம் மீட்டிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதாம். அவ்வளவு தூரம் அந்த நகையை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா. அதுக்கப்புறம் யோசிச்சாங்களே அவ்வளவு பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்க தேவையில்லை, அநியாயம் அப்படின்னு யோசிச்சாங்களாம்.
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு தேவைக்கு மீறிய செலவு செய்து சிக்கலில் சிக்கிய தருணம் அதிகம். சேமிப்பை பழக்கமாக்கி கொள்ளாததன் விளைவை நாம் எல்லோரும் உணர்ந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. நம் நாட்டில் இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடிக்கும் இது மாதிரியான ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடம்பரமான பொருட்களை கொள்வனு செய்யறது, வீணான முயற்சிகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கையாள்றது, இந்த மாதிரியான வரவை மீறிய செலவுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ததுனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கலில் சிக்கியதா யார் சொல்லியிருக்காருன்னா மருதமுனையில இருந்து பதுருநிஷா சொல்லியிருக்காங்க.
0: அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்லி எங்களையும் நிகழ்ச்சியோட எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள். எங்களோட ஷிஃபானி நிகழ்ச்சி கேட்டுக் கொடுங்க. அவங்க சொன்ன விஷயம் இப்படிதான், தன்னுடைய கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா செய்தாகலாம், ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப கடன் பட்டாகலாம், அது கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவ்வளவு பெருசா செய்திருக்க தேவையில்லைன்னு சொல்லி யோசித்தாக சொல்லியிருக்காங்க.
1: இதுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கே உரிய பிரச்சனை கொடுத்தவங்க பதில் சொல்லியிருக்காங்க. வணக்கம் இருவருக்கும். துணிக்கடைக்கு சென்று வீட்டுக்கு வந்த பிறகு இப்படி தோன்றுமாம், தேவையே இல்லாம செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தோணுமாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா புயல் மழை மண் சரிவு வந்து யாரு உயிரோடு இருக்க போறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்களாம், கடனின்றி வாழ்ந்துருவோமே அப்படின்னு யோசிப்பாங்களாம். ஆனா துணி கடைக்கு போனா மட்டும் என்ன பண்ணிடுறாங்களாம், இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆடைகளை வாங்கிடுறாங்களாம். நம்மில் பலர் இருக்காங்க இல்லையா,
0: அங்க போன மறந்துடுறது
1: மறந்துடுறது, அதை பட்டு ஷாப்பிங் போயிருக்கேன் நானு, வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே இல்லைங்கிறது.
0: சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நீங்களும் இணைந்து கொண்டு அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
0: கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம். 102.6 102.8
4: லெஜெண்ட் சார் நீங்க.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
5: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
6: என்னன்னு சொல்ல?
5: ஓ யோசிக்கிறிய.
6: எப்படி சொல்ல?

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே ஜிஐ பைப் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்வ்ஸ் ஃபிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும், மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இரு நாடுகளும் உடன்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. ஹிஸ்புல் அமைப்பினரின் தாக்குதல்கள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் லெட்டானிய ஆற்றுக்கும் இஸ்ரேல் எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே இந்த போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்கா விடுத்துள்ள கூட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக காலை பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயம் கிட்ட நாங்கள் கேட்ட கேள்வி, அதாவது அதாவது வரவுக்கு ஏற்றால் போல் செலவு இல்லாமல் அதிகமாக செலவு செய்துவிட நீங்கள் இப்போது அநியாயமே செலவு செய்யக்கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து தரணும். இது நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பை ஏற்படுத்தி உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312 775 0031 அல்லது 0312 775 111 நிலக்கத்தோடு அழைப்பை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு பைக் வாங்க வேண்டும், அதே போல சிடிஎல்எட் வாங்க வேணும்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? எஸ் வாங்குங்க. காரணம் பாத்தீங்கன்னா அதாவது சிடிஎல்எட் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கறது. வாவ், சூப்பர்ல. ஆக மிஸ் பண்ணாம நீங்க சிடிஎல்எட் வாங்க. அதுல உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேணும்னு சொன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு நீங்க சேவையான உள்ளீடுகளை பயன்படுத்திட்டோம். அதான் நாங்க சொல்றோம், மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதுமே அந்த வீடு பரம்பரைக்கே உழைக்கக்கூடிய உறுதியாக இருக்கும். சரி, இப்போது ஒரு செய்தி கிடைக்கப்படுகிறது. இந்த எங்களுக்கு அதாவது நாங்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை தட்டி கேட்பதற்கு முறை இருக்கிறது. அதை சரியான முறையில் செய்யாவிட்டால் அது ஒரு குற்றமாக மாறும். இதை மறந்துவிடக்கூடாது. இப்போ அலுவலகத்தில் வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அதே போல உங்களுக்கு உங்க கடையில வேலை செய்யலாம் இருக்கும், அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அதை செய்யறதுக்கு அதை தட்டிக்கிறது ஒரு வேலை செய்யலன்னு சொன்னா அதை வேலை செய்யலன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்கிறது. அதுக்கு மேல போனா அது ஒரு குற்றம் என்பதை மறந்து விடக்கூடாது. சரி, இந்த மாதிரி தான் நடந்தது. காலி பகுதியில் திருட்டு குற்றச்சாட்டு சம்பவத்தில் 16 வயது சிறுவன் ஒருவன் மீது பாத்தீங்கன்னா அநாகரிகமாக முறையில் கொடூர தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பாத்தீங்கன்னா 4 பேர் இப்பொழுது காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக பாதிக்கப்பட்ட பரலமனாந்த தென்னங்கந்திய பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தான் கொடூரமாக தாக்கப்பட்டதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த தாக்கப்பட்டவர்கள் அதாவது தாக்குதல் நடத்தியவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் மலித்துவ பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண், அவரது 47 வயதுடைய கணவர், 19 வயதுடைய மகன், 17 வயதுடைய மகள் ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், முன்னதாக சொத்து திருட்டு சம்பந்தமான ஒரு முறைப்பாடு காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு நேற்று காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு சிறுவன் தற்போது இப்பொழுது சிறைக்காவலின் கீழ் இப்பொழுது கராப்பெட்டிய மருத்துவமனையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இது ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த இவர் அடித்த காணொலி இருக்குதான், அந்த காணொலி தான் வைரலாக பரவியது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனின் தாயார் தான் காலி போலீசாரிடம் வந்து முறைப்பாடு செய்திருக்காங்க. அது பேரில் தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. இன்றைய தினம் இந்த 4 பேரும் இப்பொழுது நீதவான் காலி நீதவான் முன்னிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் நடக்கும் சொல்லி 2 கோணங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் பார்க்கப்படுகிறது. அவர் திருட வந்தார், ஓகே, ஆனால் திருடுறதுக்கு நீங்க பிடிச்சிட்டீங்க, ஒரு சிறுவனை எப்படி தாக்குவது? திருட ஒரு குற்றத்துக்கு ஒரு வரமுறை தண்டனை இருக்கு தானே? அப்ப அதன் அடிப்படையில் இந்த இரு முனைகளில் இந்த குற்றச்சாட்டு பார்க்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுகிறது. அதே போல ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அந்த தலைப்பை நாங்கள் ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம்.
1: இன்னைய நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும், அந்த வருமானத்தை தாண்டிய ஒரு வீண் செலவு நீங்க செய்திருப்பீங்க.
0: ஆமா,
1: அது பிரச்சனை கிடையாது. நம்ம பண்ணதெல்லாம் வீண் செலவு அப்படின்னு சொல்லி இந்த காலம் கடந்த ஞானம் அப்படின்னு சொல்ல முடியா, அப்படி ஒரு நாள் உணர்ந்திருப்பீங்க.
0: அந்த உணர்தல் தான் நாங்க கேக்குறோம். என்ன செஞ்சீங்க அப்படி அதை சொல்லுங்க.

0: மேலான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்
2: 102.6 102.8.
3: லெஜண்ட் சார் நீங்க.

0: பாடல் தெரி தெரி படத்துக்காக ஒளித்து வருகிறது. ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் நாமத்துக்குமார் அவர்கள் வரி எழுத இன்னும் ஒரு பாடல் சங்கர்.
1: எப்ப கேட்டாலும் அந்த பாடல் ஒரு இனிமை இருக்கும்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் இந்த பாடலை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், கடத்தொழில் சாலை உபகரணங்கள் இருக்கலாம், ஜிஐ பைப்புகள் இருக்கலாம், எல்லா வகையான பைப்புகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். ஆக ஜனதா ஸ்டீல்ஸ் நீங்கள் சொன்னால் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளும். ஆக சந்தோஷமாக செல்லுங்கள். நீங்கள் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் போக்குவரத்து செலவுகளை குறைத்துக் கொண்டு நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் அங்கே போய் பெற்றுக் கொள்ளலாம் முடியும். அதே போல உங்களுக்கு தெரியும், தலைவலி காய்ச்சல் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்?
1: மெல்டோல் எடுங்க.
0: மெல்டோல் எடுத்துன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல்லாம்
1: பறந்து போயிடும்.
0: சரி, அப்படி பறந்து போறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் மெல்டோல் எடுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமால். அதே போல அழகான இருக்க வேண்டும்,
1: இருக்க வேண்டும். அதாவது காலங்கள் செல்லும் போது, வயதுகள் ஏறும் போது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டே அப்படி இல்லாம, எப்படி இருந்ததா இப்படி ஆயிட்டேன்னு மாறணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கிளிப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. இயற்கையாகவே உங்க உடல்ல கலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு மீண்டும் உங்கள் இயற்கை அழகை மீட்டு தரும்.
0: சரி, அப்படியா இருக்கும்போது நீங்கள் பாத்தீங்கன்னா காய்கள் சுடிச்சுட்டு அது போல முக்கியமான மருந்துகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போல நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம்.
1: வந்து பாதிங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக்கினோட, வணக்கம் புவனே சங்கர், நலமாக இருக்கிறீங்களா? வாழ்க்கை அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி. ஒரு வருமானம் எங்களுக்கு வரும் என்றால் அதற்கு தான் நாங்கள் செலவு செய்ய வேண்டும். தவிர்க்க முடியாத சில செலவுகள் வந்துவிடும். செலவுகள் செய்துவிட்டு கஷ்டப்படுகிறேன், வருமானத்துக்கு மீறிய ஆசை இருக்கக்கூடாது என்று உணர்ந்தேன். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். செலவு செய்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்திருக்காங்க.
0: பாத்தீங்களா, அது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இரவு நேர உணவு கடைகள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா,
1: நான் வந்து பெரிய டயட்ல இருக்கேன், அதிகமா சாப்பிடறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சும்மா அப்படி வெளியில போயிட்டு வருவோம் அப்படின்னு
0: போனோம், விழுத்துரும்
1: முடிஞ்சது அவ்வளவுதான்.
0: விமலா தேவி சொல்லிருக்காங்க, ரத்னபுல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன வந்தாங்க, தன்னுடைய பேரப்பிள்ளை ஒன்றுக்காக ஒரு நிகழ்வு ஒன்று செய்தாங்களாம். அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 6-7 லட்சம் போட்டு செலவு செஞ்சாங்களாம். அதுக்கு பிறகு கடன் வாங்கி அப்படிலாம் செய்துட்டாங்களாம். இவங்க கையில் உள்ள காசெல்லாம் போயிடலாம். திரும்ப அதுக்கு பணம் கிடைக்கவும் இல்லை, திரும்ப கேட்கவும் முடியாது. எதுக்குடா அப்படி ஒரு தேவை செஞ்சோம்னு சொல்லி யோசிச்சாங்களாம்.
1: தேவை அப்படிங்கிறது தேவையா செய்யுது, நீங்க தேவையில்லாம செஞ்சீங்கன்னா எப்படி?
0: அது தேவையில்லை. சரிதானே, இப்பதான் தேவையா செய்யுது, தேவை

0: இருந்தாங்களாம். ஆனாலும் அந்த செலவுகள் எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது, தேவையில்லாத வேலை நாங்க யோசிச்சோம்
1: அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.
0: நிச்சயமாக

40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

0: காலை பொழுதுன உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த பாடலாம் கேட்டுக்கொண்டு அப்படியே டிரைவ் பண்ணி கொண்டு போது நீங்க அவசரப்படாம மெதுவாக
1: பார்த்தோம்னு சொன்னா ஆபீஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம், ஏன்னா பாட்டை ரசிக்கிட்டு இருந்தால வண்டி நிறுத்தம்
0: அப்படி கவனம் நம்ம ஓட்டக்கூடாது. அதுதானே,
1: அதுக்குதான் நாங்க டேக் கேர் அப்படின்னு ஒரு வேலை திட்டமும் வச்சிருக்கோம்.
0: எஸ், சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் தான் செய்கிற வேலை திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த டேக் கேர் வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரி சங்கர், நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா?
1: ஆமா,
0: அதையும் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுபோல நாங்கள் கேட்டுக்கிற தலைப்பும் ஒரு
1: முக்கியமான ஒரு தலைப்பு தான்.
0: அதாவது வருமானத்துக்கு ஏற்றாற்போல் நாங்கள் செலவு செய்ய வேண்டும் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்கள் திட்ட தெளிவாக உங்கள் கருத்தின் வைத்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
1: ஆமா, அது வந்து நீங்க உணர்ந்த தருணம், மத்தவங்களுக்கு வந்து சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா கூச்சப்படாதீங்க. நான் இப்படி ஒன்று செஞ்சுட்டேன் அதனால நான் இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஆஹா நல்லவேளை நம்ம அப்படி ஒரு முடிவு பண்ண எடுத்தாமே இல்ல ஒரு செலவு வந்து வச்சிருந்தமே அப்படின்னு சொல்லி அவங்க அதை திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு தலைப்பு இன்னைக்கு நாங்க எடுத்து பேசிட்டு இருக்கோம்.
0: நிச்சயமாக, அதாவது நாங்கள் எப்போதுமே நாங்கள் வரவை வைத்தான் செலவை முடிவு பண்ண வேண்டும். செலவை வைத்துக் கொண்டு வரவை எதிர்பார்க்கவே கூடாது. அப்ப நீங்க வரவை வைத்து எவ்வளவு வரவு இருக்குதோ அதுக்கு ஏற்றால் போல செலவு கிட்டத்தட்ட சொல்லுவாங்க 10% நீங்க செய்யப்படும் அவனு சொல்லுவாங்க. அது அது செய்து போதால் தான் தெரியும் அவருடைய அருமை இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. சரி, முக்கியமான செய்தி இருக்கிறது. குவைத் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்கப்பட்ட அந்த செய்தி பற்றிய விஷயங்களும் நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டும் சங்கர். பாத்தீங்கன்னா சேதத்துக்கு தாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லி ஈரான் ஆணும் சொல்லியிருக்காங்க. மேலே பற்றி நேற்று ஈரான் சொல்லியிருந்தோம், அந்த சேதத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஈரான் சொல்லியிருக்கிற விஷயம் இப்பொழுது கொஞ்சம் வைரலாக பேசுகின்ற விடயமாக மாறி இருக்கிறது. சரி, இது பற்றி முழுமையான தகவல்கள் வரும்போது நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றோம். பிரச்சனை காரணமா பாத்தீங்கன்னா சங்கர், பெட்ரோல் விலையா இருக்கலாம், அதே போல பொருட்கள் விலையா இருக்கலாம், உடனுக்குடன் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆக ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலை மாற்றமா இருக்கலாம், அதே போல பெட்ரோலின் விலை மாற்றமா இருக்கலாம். மாற்றத்தின் காரணமாக மக்களின் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கிறது இல்லையா? வாழ்க்கை செலவு ஏற்றிறக்கம் போய்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் வேலை செய்து மனிதன் உழைத்து தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை செய்வதற்கான விஷயங்கள் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
1: இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செலவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவை அப்படிங்கறதே மாதிரி ஆசை அப்படின்னு பாரும். அந்த தேவை ஆசையாக மாறும்போது பிரச்சனை கிடையாது, அந்த ஆசை ஆடம்பரமாக மாறும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்த்து கொண்டே இருப்போம். சில நேரம் எங்கேயாவது போவோம், ரைட், வாங்கி வச்சுப்போம், எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு. அது எப்ப தேவைப்படும் எதுக்கு தேவைப்படும் நமக்கே தெரியாது. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மள்ட்ட காசு இல்லாம போயிரும். சரியா, இப்ப இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்.
0: சரி, அதே போல இன்னொரு கண்டி ரங்கல
1: ஒரு உலக நாயகனா மாறலாம் நினைச்சிருக்காரு. ஆனா உள்ளூர் நாயகர்கள் யாரு, நம்மளோட போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சிட்டாங்க.

0: மெருகான வரிகள்.
1: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரி நீ எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சரி, இன்றைய நாளுக்கான தலைப்பு கேட்டதும் நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். அதாவது அளவுக்கு மீறிய செலவு என்பது எப்போதுமே உங்களது அளவை குறைக்கும். அளவுன்னு சொன்னால் என்ன, உங்களது வாழ்க்கை தரத்தை குறைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக செலவுகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும்.
2: தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது வரும். எனக்கு தேவையில்லாம கையில இருந்த காசு எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எந்த தெளிவும் நம்ம செய்யணும், எதுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல நம்ப முடியாது. 300 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் திடீர்னு 450 ரூபாய் ஆயிருச்சு.
1: ஆமா,
2: நாளைக்கே திடீர்னு 700 ரூபா காலையில போடுறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு 400 ரூபா மட்டும் தான் வச்சிருந்தேன். இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை.
1: முடிந்தவரை சேமிப்பு பழங்கள், கேஸ் இல்லாத போது எப்படி விறகடுப்புல பாதி கேஸ்ல பாதி என்ன சிக்கனமா பயன்படுத்துறீங்களோ அதே போல எல்லாம் வந்த பிறகு நீங்க அலாபுலாம்னு யூஸ் பண்றது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தயவு செய்து கருத்தில் கொண்டாரு. அதாவது இல்லாத போது எப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி சிக்கனத்தை நீங்க எல்லா போதும் சேர்த்து செஞ்சீங்கனாலே போதும்.
2: அப்போ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள வந்திருக்கோம்.
1: விடைபெற போகின்றோம். சரி, தொடர்ந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன்,
2: விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்,
2: நான் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
5: நேரம் காலை 10:02.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதான சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகில் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: அங்குரவாத் தொட்ட பட்டகொட பகுதியில் உள்ள முதியோர் பராமரிப்பு இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் இருந்த சுமார் 51 பேர் எவ்வித ஆபத்துக்களுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அந்த இல்லத்துக்குள் சுமார் 72 பேர் இருந்துள்ளனர். தனியார் நிறுவனமாக நடத்தப்பட்டு வந்த இந்த மையத்தில் மனநலக் குறைபாடுகளுடைய நபர்களும் தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்து காரணமாக அங்கிருந்த சிலர் தீயில் கருகியுள்ளனர். அவ்வாறு தீயில் கருகிய 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று நடத்தப்பட்ட பின்னர் சடலங்களை அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கின் ராணுவ நிலைமை குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் உச்சத்தலைவர் மொஜதபி கொமனி விருப்பம் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலின் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அணு ஆயுதங்களை வைத்திருக்கவோ அல்லது பொது அணு ஆயுதங்களை உருவாக்கவோ மாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனத்தியாளச் செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதான சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகில் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பிறந்த தினம். இன்றைய நாள் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. என்னவென்று சொல்லி சொன்னால், ராகம் சுகமானது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஒரு உன்னதமான முதலிடம் இருக்கிறது. அவர் பாடிய பாடல்கள் போகாத நாட்களே கிடையாது. அந்த வகையில் எத்தனையோ நீ நெஞ்சங்களை ரசிகர்களை தன்வயப்படுத்திய ஒரு ஜாம்பவான் பாடகர் அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகையாகாது. அவருடைய பிறந்த தினம், அவரை கௌரவிக்கும் முகமாக இன்றைய ராகம் சுகமானது அமைய இருக்கின்றது. இந்த நேரம் நிகழ்ச்சியின் முதலாவது நேர். வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம். நான் திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க சிவராஜா?
1: சிவராஜா அப்போவும் நல்லா தான் இருப்பாரு.
0: அதுதானே, அதுவும் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப வந்திருக்கிற மாதிரி தெரியுது நேரடியா.
1: ஆமா, என்ன சொன்னா நாங்கள் கொஞ்சம் தூரத்துல நிலக்கடலை செய்திருக்கோம். அதையும் நானும் அதை அழைப்பெடுத்து கேளாது.
0: அதுதானே. என்ன? ஆமா, சரி சொல்லுங்க. இந்த நேரம்
1: நிகழ்ச்சியிலும் இருந்தால் பறவைகள் நான் ஒரு பாடல் ஒன்று.
0: என்ன பாடல்?
1: கண்டது
0: பொய் நாடகம் பறவைகள்
1: இருக்கிறீங்க. பேச்சி தேக்கேசி ஆதரி மற்றும் திருக்கோயில் நாடு இருக்கும் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்காகவும் மற்ற இதயத்தில் வசந்தம் நிகழ்ச்சியிலே ராகம் சுகமான நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் காங்கவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

மானதி கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். ரெஜினோல்டு நாவட்காடிலிருந்து வந்திருக்கின்றார். சுபாஷினி, நிவேதா மற்றும் மெகா டியோன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டுமண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் லெந்துலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொண்டைமானாறு செல்வச்சின்னதி சுதன் வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபான்னா அப்படின்னு சொல்லி மங்கே கரசி வந்துக்கிறாங்க. அதே போன்று நசூர் இணைந்திருக்கின்றார் கென்யாவிலிருந்து. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். ஆரியம் பதியிலிருந்து இருதய ரத்தினம் வந்திருக்கின்றார். குறிஞ்சங்கணி அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சர்மிளா இணைந்திருக்கின்றார். கிருபானா வணக்கம், எஸ்பிபியினுடைய பாடல்கள் இனிமையாக இருக்கின்றது, வாழ்த்துக்கள். நான் நாகராஜன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா இணைந்துக்கிறாங்க. கணவர் ராஜன் மற்றும் பிள்ளைகளோடு இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். அதே போன்று அண்ணா நான் ஏராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல் இசை கோர்வை வாழ்த்துக்கள். நான் குசல ராஜா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. விளை ஆனல்டு கிருபா இணைந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க. நான் ரூபன் இணைந்திருக்கின்றேன். யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று முனாஸ் இணைந்திருக்கின்றார். வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மருதமுனையிலிருந்து மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மனைவி கீதாவிற்காக பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யோகா வணக்கம், கிருபான் எப்படி இருக்கிறீங்க. நான் கடுவலையிலிருந்து கண்ணா இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரம்போடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சந்தியாகு வந்துக்கிறாங்க. மேரி மற்றும் பிரவீன் டில்சி ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள். எஸ்பிபியினுடைய பாடல் ரொம்பவுமே பிடிக்கும், அவரை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து சரீஃபா இணைந்துக்கிறாங்க. அதே போன்று ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ஸ்டீஃபன் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். சிறுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி அருள் தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டவண்ணம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் குறிப்பிடுகிறது. இவளை வேறுவளையிலிருந்து ரிஸ்வான் இணைந்திருக்கின்றார். ஏம் ரிஸ்வான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று செங்கலடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்துக்கிறாங்க. நோவூடு சிவா வந்துக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி விஜயகுமார் வந்திருக்கின்றார். ஹொஸ்போனிலிருந்து அதே போன்று மாவனிலையிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலி

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் அலைகளில். ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களா? யாழ்ப்பாணத்தில் துல்லியமான ஒலி நயத்தோடு வசந்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, அப்படியா? சரி சொல்லுங்க, நீங்க அதாவது எஸ்பிபி பாடிய பாடல்ல ரொம்ப பிடிச்ச பாடல, உங்க மனசுல இருக்கிற பாடல் என்ன பாடல்? அந்த பாடல் இருக்க பாடல் கேட்க போறீங்க, அப்படியா?
1: ஒரு சின்ன பறவை அந்நிய ஜோடி வானில் பறக்கிறத பாடல் பாடல் பாடல் எனக்கு விருப்பமான பாடல்.
0: அப்படியோ,
1: அதை கேட்டா நீங்க சொல்லுவீங்க பழைய பாட்டு இதுக்கு சேர்ந்து சொல்லுவீங்க.

0: சரி, அந்த பாடலே போட மாட்டீங்கன்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு கொடுத்துட்டீங்க.
1: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.

0: நேரம் 10:12. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராஜேந்திரன்.
0: இப்படி சோமா இருக்கிறீங்க, ரொம்ப உற்சாகமா வந்திருக்கிறீங்க. அப்படியா?
1: ஆமா,
0: சரி சொல்லுங்க ராஜேந்திரன். உங்களுக்கும் பாடல்கள் எல்லாமே பிடித்திருக்கும் நான் நினைக்கிறேன். சரி பாடுங்க.
1: மழை போல் வெறும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும், நம்மை வாழ விடாமல் தடுத்தவர் வணங்கி செய்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.
0: ரொம்ப தர்மம் செய்யறதுல முன்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ராஜேந்திரன் சொல்லி சொல்லிருக்கிறாங்க, உண்மைதானே? என்ன இந்த மாதிரி யோசிச்சிட்டீங்க? நான் ஒரு பாடல தான் பாடினேன், நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது புரியுது. சரி, இப்ப யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பது அன்பு மனைவி ஜெயராணி, தொழிலாளி சோனியா, போஜினி மற்றும் சிவராஜா, தங்கத்தூர் வளர்ச்சி பத்மாவதி, காரதி, நட்பட்டுமனை மோகன் ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடலை தாருங்க. நான்

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இசைஞானினுடைய இசையில் பல பாடல்களை எங்களுக்காக தந்தவர் எஸ் பி பி பாலசுப்ரமணியம் சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு தெரியும் இளைய நிலா அப்படின்னு சொல்லி தொடங்குற பாடல் இன்றும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடிய, அதாவது மக்களினுடைய மனங்களில் ஏக மனதாக ஏற்றுக்கொண்ட ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த பயணங்கள் முடிவதில்லை படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா பாடலை பாடியது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதாவது குறிப்பாக 1982 வெளியான, அதாவது இளைய நிலா பொழிகிறது இந்த பாடலை மேற்கிந்திய இசையில் இந்த பாடலை இசையமைத்த பொழுதிலும் எஸ்பிபியினுடைய அபாரகரமான குரல் கட்டுப்பாட்டினால் ஒரே பாடலை அப்படியே பாடி அந்த பாடலை ஒரு கட்டுக்கோப்பான முறையில் எங்களுக்காக தந்திருந்தது என்று சொன்னால் அது மிகவும் அதிசயம் தான். அதாவது இன்று 40 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த உலகம் முழுவதும் தமிழ் இசை ரசிகர்களினால் கேட்கும் பாடலில் இந்த பாடலும் மிக முக்கியமான ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக 1980களில் பல பாடல்களில், அதாவது மோகன், நடிகர் மோகன் வந்து முன்னிலை வகித்து இருக்கின்றார். அவருடைய சொந்த குரல் தான் இந்த குரல் என்று மக்கள் நம்பிய காலமாக கூட அந்த காலம் மிளிர்ந்திருந்ததுன்னு சொன்னால் இன்று அதை நாங்கள் பேச வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. எனவே அந்த பாடலையும் இப்பொழுது இருக்க

ரகண யகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண பகண யகண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நபர் ஒருவரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலி அடிப்படையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி பகுதி இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் ஒன்றின் சந்தேக நபராக கருதப்பட்ட நபர் ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கும் காட்சிகள் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வந்தன. காலி போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி திருட்டுச் சம்பவம் தொடர்பாக 16 வயதுடைய சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரான சிறுவனை முறைப்பாட்டாளர் தரப்பினர் கொடூரமான முறையில் தாக்கியுள்ளதாக அவரது தாயாரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாகவே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 47 வயதுடைய பெண், அவரது கணவர் மற்றும் அவர்களின் 17 வயதுடைய மகள் மற்றும் மகன் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர்.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் மாற்றம் பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தை நிலவரங்களின்படி WTI ரக மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் 1.93 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதுடன் முந்தைய நிலவரத்துடன் ஒப்பிடுகையில் வீழ்ச்சியை காட்டியுள்ளது. அதே நேரம் உலகளவில் அதிக அளவில் வர்த்தகம் செய்யப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை பீப்பாய் 1.96 அமெரிக்க டாலராக காணப்படுகிறது. இந்நிலையில் இயற்கை எரிவாயுவின் விலை 3.234 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக சர்வதேச எரிசக்தி சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் உலக எரிசக்தி விநியோகம் தொடர்பான அச்சங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதால் எதிர்வரும் நாட்களிலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளில் மேலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எமது அடுத்த மனித செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: சுகமாகும் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? வணக்கம், யார் பேசுறீங்க? சரீஃபா. அப்படி இருக்கிறீங்க, சரி. சரி சொல்லுங்க. அதாவது வந்து பாடு நிலாவினுடைய பாடல்கள் அத்தனையும் பிடிக்கும் உங்களுக்கு
1: என்ன?
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் நினைமைக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அழுத் மாவத்தி வால்ஸ்லேயில் இருந்து மணி வந்துகிறாங்க. அம்மா லக்ஷ்மி மற்றும் ஐயா லக்ஷ்மணனை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை எஸ்பிபியினுடைய சிறப்பு ராகம் சுகமானது நிகழ்ச்சி சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நானும் நிகழ்ச்சியோடு தான். கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி தயாகரன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று மயு துவா இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மேகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி கலை வந்துக்கிறாங்க. அதே போன்று எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். ஹெட்டன் கிழவட்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற இதேவேளை ரூபன் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அம்பாறையிலிருந்து நிகழ்ச்சியோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி ஃபார்சானா குறிப்பிடுகிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் அபிமான நேயர் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். ரொம்ப அழகாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் எஸ்பிபியின் நினைவாக ரொம்ப சந்தோஷமான பாடல்கள், இனிமையான பாடல்கள். எந்த பாடலை கேட்டாலும் அதை தவிர்க்க முடியாது. அத்தனை அழகும் இருந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கிருபாண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் குறிப்பிட்டுக்கிறாங்க. வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். இன்னைய நிகழ்ச்சி நினைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் நினைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று குசலாவ சசிகலா நினைந்திருக்கிறாங்க. ஜூட் நினைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதே இவளை சத்யா வந்துக்கிறாங்க ஹட்டன்ல இருந்து. கிருமான் எப்படி இருக்கிறீங்க? நான் கொழும்பு 15 ரமேஷ்காந்த் இணைந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே இவளே. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஒரு பொழுதும் மிஸ் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் சிவதாஸ் இணைந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சரீஃபா வந்துக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அண்ணா. நான் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குரலில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்வான் குறிப்பிடுகிறது. இவளை தித்திக்கும் தேன்பாக இணைந்து இருக்கின்றேன் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் வந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நான் அருள்மொழி இணைந்திருக்கின்றேன் பருத்தித்துறையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஸ்மைல் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று குமார் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் குட்டக்கலையிலிருந்து காளிமுத்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ரோஸ் வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாளிகாவத்தையிலிருந்து மணிவண்ணன் வந்திருக்கின்றார். அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஜெகன் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். கொழும்பு சிட்டி சென்டரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அழுத் மாவத்தியிலிருந்து லோகநாதன் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

அப்படி அருமையான ஒரு பாடல் நிலா என்ற ஒரு சொல்லை பல்வேறு அழகிய ஓமைகளினால் மாற்றி காதல் என்ற இனிமையான கவிதையை வடித்த இந்த பாடல் இன்றளவிலும் ரசிகர்கள் மனதில் ஒரு உன்னதமான இடத்தை பிடித்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இந்த நிலா என்ற அந்த சொல்லை அவருடைய அதாவது எஸ்பியனுடைய குரலின் ஏற்று இறக்கங்களை அப்படியே கேட்கின்ற பொழுது உண்மையிலே மெய் சிலிர்க்க வைக்கின்றது. அவ்வளவு உணர்வு பூர்வமான அந்த பாடலை ஒரு வார்த்தையை கவிதையாக்குவது கண்ணதாசன். அந்த கவிதையை உயிர் கொடுத்தது MSV. எனவே அந்த உயிருக்கு குரல் கொடுத்தது என்றுமே SPB தான் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த பாடலை இந்த நேரம் கேட்போமா?

மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது 1993 ஆண்டு வெளியான எஜமான் திரைப்படத்தில் இடம்பெற்ற அடி ராக்கு முத்து ராக்கு என்ற பாடலில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில், கவிஞர் வாலி அவர்களது வரிகளில், எஸ்பிபி அவர்களுடைய இனிமையான குரலில் ஒலித்த ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்ட பாடல். கிராமத்து மண் வாசனையுடன் குடும்ப உறவுகளின் சந்தோஷத்தையும் நாட்டுப்புற இசையில் உருவாக்கத்தையும் ஒருங்கே சுமந்து நிற்கும் இந்த பாடல் இன்றும் ரசிகர்களினது விருப்பத்திற்கு ஈடிணை அற்ற ஒரு அழியாத இசை செல்வமாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. 1990 ஆண்டு காலப்பகுதிகளில் ரஜினிகாந்துக்காக எஸ்பிபியினுடைய குரலில் வெளியான அத்தனை பாடல்களும் சூப்பர்ஹிட் பாடல்களாக இருந்தது. குறிப்பாக இந்த ராக்கு முத்து ராக்கு என்ற பாடல், ரஜினிகாந்த் பேசுகிறாரா இல்லாவிட்டால் எஸ்பிபி பாடுகிறாரா என்ற கேள்வியை மக்கள் மனதிலே உருவாக்கிய ஒரு பாடல் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அத்தகைய பாடலை இந்த ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் கேட்போமா?

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இன்றைய நாளில் எஸ்பிபியினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக ராகம் சுகமானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் சிங்களவர்ல இருந்து சுபாஷ் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சுபாஷ்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கேன் கேட்டுக்கொண்டு.
0: சரி, இப்ப இப்ப நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சபாஷன்னு சொல்லி இருக்கீங்க, அவ்வளவு
1: பெரிய போராட்டத்துல வந்திருக்கேன்.
0: அப்படியா? அழைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் எத்தனையோ பேர் அழைப்பை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறது? அதுதானே. சரி சொல்லுங்க, ரொம்ப ரெட்டிப்பான மகிழ்ச்சியோட வந்துக்கிறீங்க. உயிரை கொடுத்ததும் பல உயிர்களை காப்பாற்றி கொண்டிருப்பதும் இன்னைக்கு அவர் ஒருவர் தான் சொல்லலாம். இத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அவருடைய குரலில் ஒரு பாடலை கேட்கின்ற பொழுது அரவாசி பிரச்சனை முடிஞ்சிருது.
1: வாழ்ந்து
0: கொண்டுதான் இருக்கிறார்கள்.
1: அவர் பாடிய பாடல் ஒண்ணு கேட்க ஆசையா இருக்கு. மனிதா மனிதா உலகில் இத்தனை பசி, அந்த பாடல் தாங்க.
0: நிறைய பசி என்ன சொல்லுங்க சுபாஷ். இதற்கு முதல் நீங்க பேசிருக்கீங்களா? பாடல் கேட்பதாக இருக்கீங்க.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி சார்.

உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றிக்கே வாசந்தங்களில் இருக்கும் உற்சாகமான சந்தோஷமான அட்டகாசமான வணக்கம் தொடர்ந்து மதிய நிறைவு நிகழ்ச்சியோடு நேரம் 12 மணி.

0: உற்சாகமாக நீங்களும் போட்டி போட்டு இணைந்து கொள்ளலாம்.
1: பாட்டு போட்டு ஆசிகா பேசி எழுப்பி எங்களோட பேச தாரா வந்தீங்க.
0: சரி, இப்ப அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம், அதுக்கப்புறமா வந்து நினைத்துக் கொள்ளலாம் என்ன.

0: பாஸ் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அட்டகாசமான பாடல் அபிலாசன் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கோம். திரைப்படம் பாத்துருக்கீங்களா? ஸ்னேகா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: எனக்கு ஸ்னேகா பிடிக்காது.
0: யாரு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து இந்த புதிய புதிய
0: சரோஜா தேவி.
1: அது வயசான மாப்பாடு. அவங்க
0: சிறந்த நடிகை எப்படி சொல்றீங்க?
1: சரோஜா தேவி அவங்க தெரியல, யாரு பழைய ஆக்கல இன்னைக்கு நக்மா தமன்னா
2: அழகான
0: ஒரு பேர். நல்லா இருக்கீங்களா ஸ்ரீநிலா? சரி, நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஸ்ரீநிலா என்ன செய்றீங்க? வர்க் பண்றீங்களா?
1: சும்மா இருக்கீங்களா?
2: இல்ல, நான் வீட்ல தான் இருக்கேன்.
0: சரி,
1: வீட்ல என்ன செய்றீங்க? சும்மா வேலை செய்யறீங்க, சும்மா இருக்கீங்களா?
2: ஓ, வேலை என்ன செய்றீங்க? வீட்டு வேலைகள் தான் செய்யறீங்க தானே.
0: ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல
0: கிட்டத்தட்ட வயசு இருக்கும்
1: சொல்லுங்க.
0: நீங்க சந்தோஷப்படுவீங்களே, உங்களை கவலைப்படுத்த
1: கூடாதுன்னு
0: சொல்லி அங்க இருக்கும். இல்லாம இருக்குமா?

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டி க்ரோசிவ்.
6: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
7: இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
6: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
8: மச்சி போட்டு தாக்கு.
6: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
9: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். தாரி இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் நிசாம் பேசுறேன். அபிலாஷ்.
0: நிசாம் எங்க இருந்து?
1: நீர்கொழம்புல இருந்து.
2: எங்கிட்ட கடை? நீர்கொழம்பு கடை போட்டிய?
0: என்ன என்ன கடை?
2: எல்லாம் டூரிஸ்ட் வாங்க அரபி பாஷையில என்ன கேட்டாலும் சொல்லி கொடுப்பாரு. அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ்.
0: என்ன
2: என்ன மொழியில என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: நிறைய டவுட்ஸ் இருக்கு, கேட்கலாம்.
2: கேளுங்க கேளுங்க, அவர் சொல்லி கொடுப்பாரு.
0: அவர் பயந்துட்டாரு. என்ன
2: கேள்வி? அவர் சொல்லுவாரு. என்ன உங்களுக்கு ஜெர்மன்
1: அரபண்டா தெரியா?
2: ஜெர்மன்
1: எங்களுக்கு சின்ன சின்ன ஜெர்மன் பாஷைகள்.
0: ஜெர்மன் பாஷைகள்.
1: ஆமா,
0: சரி சரி. சின்ன சின்ன பாஷைகள் எல்லாம் இருக்கு, தெரியும்.
2: அப்ப நீங்க போயிட்டு வாரீங்கன்னா ஜெர்மன் பாஷையில எப்படி சொல்ற?
0: டச்ல சொல்லுங்க பாக்கலாம்.
1: வீடசீன்.
2: வீடசீன்.
1: கமன் வீடர்.
2: வீடசீன்.
0: அதாவது வந்து

0: குட் மார்னிங், குட் மார்னிங்.
1: அவருக்கும் மறந்துடும்.
0: என்ன
1: பாட்டு
2: அதாவது
1: நீங்க வீடசிங்க இல்ல
2: இல்ல மோதன்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்டின தட்

0: குமதன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற அருமையான பாடல் மதிய நேர புதிய நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் வணக்கம். சரி சரி, பாத்தீங்களா அப்துல் ஹாசன்,
1: சொந்தம் வந்து குழப்பத்தில் இப்பதாரு.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: ஹாய், வணக்கம். யார் இது?
1: நிஷா மாவன்.
2: நிஷா மாவன் அல்ல.
0: அப்துல் ஹாசன் வணக்கம் சொல்லும் போதே
1: வணக்கம் இல்ல, நிஷா
2: தெரியும்.
0: எப்படி தெரியும் சொல்லுங்க, எப்படி தெரியும், எப்படி தெரியும்? அவரே கேக்குறாரு பாருங்க யாரு அப்படின்னு சொல்லி.
1: ஓ, அப்படி என்ன செய்ய? இப்ப கொஞ்சம் அது ஆஸ்பத்திரி முள்ளேரியா கூட்டி போ, பிளான் பண்ணிக்கா.
0: சரி சரி, ஓகே. நீஷா சமைச்சிட்டீங்களா?
2: ஆமா மேடம்.
0: என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல?
2: இன்னைக்கு சமைச்ச மேடம் பான் கொண்டாந்து அலக்கோல சமைச்சேன்.
1: பானை சமைச்சீங்களா மறுபடி?
0: பானும்
2: பானும் அந்த ஓட சேம்புல
1: அலக்கொலை சும்மா சாப்பிட வந்த குழம்பு போய் அலக்குல சம்பளம் இன்னும் குழம்பு போயிடும் போலீ.
0: சரி சரி, ஓகே. சூப்பரான ஒரு சாப்பாடு மதிய நேரத்துல. சரி ஓகே, சொல்லுங்க பாடல் யாருக்காக?
2: சொந்தங்கள் கம்பா சசிமா குடும்பம் இருக்கிற ரொம்ப வேலை கம்பா அவங்களுக்கும், கம்பா அப்துல் மஜீத் அவருக்கும், அன்பு தோழி அருள்மொழிக்கும்,
0: மற்றும்
1: அன்பு அறிவிப்படுற அனைவருக்கும்
0: பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.
1: ஹேப்பி பர்த்டே பாலசுப்ரமணியம் அண்ணா.
3: திரை உலகின் நட்சத்திரம்.

0: 2.8 வசந்தம் FM வளத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு ஒன்று நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை ஜூன் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் வரை இந்த வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்யப்போவதில்லை என பாராளுமன்ற தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் இன்றி வழக்கை ஒத்திவைக்குமாறும் அவர் நீதிமன்றத்திடம் கோரினார். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கும் வரை இந்த வழக்கை ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதுடன் அன்றைய தினம் சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார்.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இந்தியாவில் மின்சார கார்கள் அதிக அளவில் விற்பனையாகி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் விற்கப்படும் ஒவ்வொரு 10 வாகனங்களில் 1 மின்சார வாகனம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மூன்று சக்கர மின்சார வாகனங்களின் பயன்பாடு 30% அதிகரித்துள்ளதாகவும் மோட்டார் சைக்கிள்களின் பயன்பாடு 15% அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. கச்சா எண்ணெய் விலை 50% உயர்ந்துள்ள நிலையில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல் வீட்டிலிருந்து வேலை செய்தல் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியாளர் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: ரொம்ப குஷியா நாங்க ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். மெக்கரீனா பாடல்.
1: மெக்கரீனா பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பாடல் பிடிக்காம இருக்குமா? இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்காது?
1: இந்த பாட்டு போகல, நீங்க ஒரு மாதிரி ஆட்டங்கிட்ட லைட்டா போட்டீங்க. என்ன அதுல என்ன யாராவது அவங்களை பார்த்து யாராவது மெக்கரீனான்னு பாடின மாதிரி விளப்பம் எனக்கு இல்ல. என்ன
0: சரி, இருந்தாலும் ஷில்பா ஷெட்டி அவங்கள மாதிரி டான்ஸ் பண்ண முடியும்.
1: என்ன மீன் ஷெட்டியா?
0: ஷில்பா செட்டி தெரியாதா?
1: என்ன செட்டியோ தெரியாது.
0: சரி சரி சரி, உங்க வயசுக்கு அவங்க எல்லாம் தெரியாது. சரியா,
1: பழைய ஆக்கள் எனக்கு புதிய ஆக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா சில்லும்.
0: சரி ஓகே. பில் வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்லா சோமா இருக்க நீங்க. என்ன கவலையா படணும், சந்தோஷப்படுறீங்க நீங்க?
0: நீங்க
1: வந்து அபுல்லா சொன்னு சுகம் இல்லையோ அப்படின்னு சிரிக்கிறீங்க. சரி சரி சொல்லுங்க. சந்தோஷம்.
0: சரி அருள்மொழி,
2: நந்தபுரமா கிளிநொச்சி ராணியக்கா சிவமேல ரஞ்சி கந்தோஸ் வந்தனக்கா மிராஜியக்கா மாமல நீசா விஜிதா ஸ்ரீவரண வடிவலண்ணா ஆட்ட விஸ்வநாதன் அல சுந்தரமண்ணா ஈதனா சாம்குமார் அப்துல் மஜீத் அப்துல் பிரசாத் சந்தகுமார் ஜெயாலனா வாசனா அளவண்டி செஞ்சு பாடகி சின்ன தம்பி ரொம்ப கணவதி எல்லாருக்காவும் இந்த பாடுத்தாங்க.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. முடியல எப்படி நிலைமை?
0: சரி அவங்க சிரிப்பு வந்து நீங்க வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைக்கணும்.
1: குறை எங்க குறைக்கிறேன்? சேர்ந்து நாங்களும் கவலையோட சிரிக்கிறேன். சிலர் சிரிப்பார், சிலர் அருவார் மாதிரி
0: அந்த மாதிரி. சரி ஓகே. சரி அருள்மொழி மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா நீங்களும் பேசணும், பாடல்கள் வீடு கேட்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க அழைப்பிலாம் 0122 0115 0112 0122 0115 118
1: அப்படி மீன் முகநூல் வழியாக பசுந்தான போட்டோ ஒன்றைக்கும் போட்டோ நம்பவான போட்டோ உள்ள மேக்கப் தான் போட்டோ கீழே போயிட்டு அபுலாஷா இந்த பாட்டை தாங்கன்னு டப்பட்டப்பட்டு டைப் பண்ணி எனக்கு அனுப்பினா ஆச்சிக்கான பாட்டுன்னு உங்களுக்கு கிடைக்கும்.

0: வசம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசி.
6: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
7: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
6: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான்
8: போட்டு தாக்கு.
6: வார நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து

0: முன்வாசம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் மதிய நேரத்துக்கு நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். அபிஹாசன், அதனால நாங்க வந்து கண்டிப்பா டேக் கேர் சம்பந்தமா ஞாபகம்
1: ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தெளிவா சின்னதான் புரியும் என்ன.
0: சரி, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வூட்டும் விஷயட வேலை திட்டம் தான், சுயாதீன ஊடக வலை என்றும் விஷயட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம்.
1: பள்ளிக்கூடம் பள்ளியா போயிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு இப்படி போங்க அப்படி வாங்கன்னு என்ன.
0: கண்டிப்பா ஒரு முக்கியமான விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா, வீதி விபத்துகளை வந்து எதிர்காலத்துல வந்து கட்டுப்படுத்தணும் இந்த நோக்கில தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். சரி, நாங்களும் வந்து வீதிகளை பயணிக்கிற நேரங்களா விகாசன், உங்களுக்கும் கூட தான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப அவதானமா வந்து நாங்க பயணிக்க வேண்டும். அது வாகன சாரதிகள் வந்து மிக மிக அவதானமாக வாகனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நாங்க மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன்.
1: இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறதுல தான் வசந்தம் ஐடியன் லக்கண்ட டி வசந்தம் டிவி எல்லாம் ஒன்னு முன்னுக்கு இருக்கு என்ன.
0: கண்டிப்பா. சரி, டேக் கேர் வேலை திட்டம் இன்றைய தினமும் வந்து சிறப்பான முறையில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் வந்து வெற்றிகரமாக வந்து பயணம் வந்து தொடரும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது அழைப்பில் வெயிட் பண்றாங்க ஒரு அன்பு சொந்தம் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் கம்பாலேந்து எங்க மஜித் நானாவா?
2: அப்படி
1: சொல்லுங்க. இந்த ஈரோக்கோள் எங்கட உசுறு என்ன குறும் கம்பா பக்கம் எப்படி மழையா வெயிலா
2: புயலா?
1: அவ்வளவுக்கு வேலை என்ன நீங்க
2: சுடுகாட
1: பத்தி தெரியும்
0: என்ன? அபுல் ஹாசன் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க.
1: நல்ல ஆக்கள் நல்லதுதான் செய்வாங்க, நல்ல ஆக்கள் தானே.
0: அருமையான பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
2: அந்த பாடலை கேட்பதற்கு மேக்கம் மேடம் கொழும்பு பயனாளிக்கு மும்தாஜ் பேக், அவரது கணவர் மொஹமட் சயீத் செல்லம் மகனுக்காகவும், கோபூர் அனிபா சார் அவர்களுக்கும், மருதமுனை கலீல் அவர்களுக்கும், மற்றது மாவனல்லை என் அன்பு சகோதரி நிஷா அவர்களையும், மற்றது சிரிப்புக்கு சொந்தக்காரி அருள்மொழி அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, மற்றது நீர்கொழும்பு கொச்சிக்காடு ஈடனை அவர்களையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்க இருவருக்கு அன்பான நன்றியும் வணக்கமும்.
1: வணக்கம், நன்றி. மீண்டும் வருக.
0: நடராத்திரி 12 மணிக்கு சரியா? சரி, வீட்டுல சிரிச்சிட்டு இருப்பாங்க.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீம் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: பாடல் விவேகத்திருக்கிறார் குறிஞ்சாக்கண்டிலிருந்து அசருடீன் இணைந்திருக்கிறார் நூஜஹான் அன்வர் ஜாரி அதே நேரத்தில் ரிகாஸ் ரியாஸ் ரீனா குட்டிக்காக பாடல் தாங்கன் சொல்லி கற்றிருக்கிறார் ஹேட்டந்தல்து பரமானந்தன் வசீகரன் இணைந்து கொண்டு உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் அழுத்தும் தாங்கன் சொல்லி கற்றிருக்கிறார்
1: இனிமையான மதிய வணக்கம் சபமல்கந்தையில பெரிய குறியானிச்சு பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கா அது மாதிரி பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கா அருமையான மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு
0: சரி செல்வராஜ் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார் ராமலிங்கம் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்து கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சரவணன் அமுதா எல்லோருக்காகவும் பாடல் விவகாங்க
1: இனிய மதிய வணக்கம் அன்பு உரிப்பாளர்கள் அவர்களுக்கு என்னவன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருந்து எங்கட கிராமத்திலிருந்து சரவணா வந்திருக்கார்
0: சரி அதே போல பிரசாந்த் இருந்திருக்கிறாரு மேபிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சி கண்டிருக்கிறதா சொல்லி சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கார் பவன் இணைந்திருக்கிறாரு அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா குதூகலமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாட்டக்கோடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க வினாசி வைஜெயந்தி மாலா சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அதே போல எங்களோட வந்து ஏராளமான சொந்தங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க
1: இதே மாதிரி நீங்களும் உங்களோட பேர்வளை பதிவு செய்யணும் டபா டபான் இந்த பக்கத்துக்கு வந்து பேஸ்புக் பக்கம் போயிட்டு பேர்வளை டைப் பண்ணீங்கன்னா உங்களோட பேர்வளையும் வாசிக்கப்படும்
0: சரி எனவே சந்தோஷமாக இணைந்திருப்போம் வசத்தின் மாதிரி நிறு குதிகளும் நிகழ்ச்சியோடு அடுத்து நான் கேட்க போறது இந்த மணி தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல் இன்றைய ஸ்டார் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள்
2: திரை உலகின்

மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளதால் சந்தையில் விற்பனை செய்யப்படும் மருந்துப் பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு பரிசீலித்து வருவதாக மருந்துப் பொருட்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தலைவரும் விசேட மருத்துவ நிபுணருமான மருத்துவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் மருந்துகளின் விலையை உயர்த்துவதற்கு தேவையான ஆரம்பகட்ட பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வர்த்தமானிய அறிவிப்பின் மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்ட 60 மருந்து வகைகளின் விலைகளும் உயர்த்தப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் தங்களிடம் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள் உள்ளதாகவும் அனைத்து மருந்துகளின் விலைகளும் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: தெற்கு லெபனானில் உள்ள ஷப்டா கஃபர்வா வீதியில் பயணித்த வாகனத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் அமெரிக்க அதிகாரிகளின் மத்தியஸ்துடன் நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இஸ்ரேலும் லெபனானும் போர் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தன. எனினும் அமைதி பேச்சுவார்த்தைகளை கண்டித்துள்ள ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேல் கோரியபடி லெட்டானியா ஆற்றின் தென்பகுதியில் இருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்ளுமா என்பது குறித்தும் இதுவரை தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மழைத்தாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

0: அரசு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். மத்திய நிறுவுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நீரம் ஹரிஹாசன் இந்த மனத்திரத்தின் முதல் நேயர் அழைப்பில் எடுத்து வெயிட் பண்றாங்க. பேசலாம்,
1: வணக்கம். வேணும் தாரு
2: அன்பான மதிய நேர வணக்கம்.
1: சபமால் கண்டு
0: வசந்தகுமார், வசந்தகுமார் சபமால் கண்டு சொன்னது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்.
2: நல்லா இருக்கேன், நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கேன். ஸ்ரீதேவி என்ன பண்றீங்க, வேலையா வீட்லயா?
2: இன்னைக்கு வீட்டுல. நீங்க இருவரும் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து. ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படித்தான் செல்வாங்க, சில பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு சில பேர்
2: சொல்றேன்னு அப்படி சொல்ல மாட்டேன்.
1: நீங்க சபமால் கண்டு தானே?
0: சரி, சாப்பிட்டீங்களா? என்ன செய்யறீங்கன்னு சொல்லுங்க.
2: இன்னும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். இந்த எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா? இன்னைக்கு எஸ்பி சார் ஸ்பெஷல் டே தானே?
1: என்ன பாட்டு?
2: எனக்கு வந்து இந்த மோனிஷா அண்ட் மோனாலிசா படத்துல ஹலோ ஹலோ
1: ஒன்று இருக்கு.
0: அதே போல தொடர்ந்தும் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அடையத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசி.
6: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
7: இது என்ன பிரமாவா? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு.
6: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு
8: மச்சு, போட்டு தாக்கு.
6: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
9: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: யார் வந்தீங்க?
1: பேசுறதுக்காக நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: என்ன
1: செய்றீங்க
0: இப்போ? நீங்க
1: இருவரும் சொல்லுங்க. சொல்லுங்க.
2: ஜோதிகாவும்
1: இருக்காங்க. சரி, முந்தாஸ் அந்த பாடல் கேட்கலாம். சரியா? நன்றி.
0: சாப்பாடு கடை இவங்க உற்சாகமா பேசக்குள்ள அங்க பார்சல் வாங்கிருப்பாங்க.
1: நினைப்பு உங்களுக்கு. அடுத்து ஒரு அருமையான பாடு.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக
1: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: உறவுகளுக்காக பாடல்
2: விவிக்கட்டு
1: அன்பான
2: வணக்கம் இருவருக்கும், சூப்பரான பாடல்கள், வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி சுதன் வந்திருக்கார்.
1: சரி, எல்லோருக்காகவும் அடுத்து போற அருமையான பாடல் அடுத்து நான் கேட்க போறது இந்த மணித்தியரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

புதுமைகளோடு

0: ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அஸ்வின் தயாராக இருக்கிறார். விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்றும்
0: பிரேமுடன் ருபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM. வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானே சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: திருகோணமலை முள்ளிப்பத்தானை பகுதியில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான நிகழ்வு ஒன்று இன்று இடம்பெற்றது. சமூக சேவக திணைக்களமும் தாம்பலகாமும் பிரதேச செயலகமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. நச்சுத்தன்மை கொண்ட போதை பாவனையின் தீய விளைவுகள் இதன்போது பகிரப்பட்டது. போதையற்ற கிராமத்தை உருவாக்க இளைஞர் யுவதிகளுக்கு இடையில் ஒன்றிணைந்த சத்திய பிரமாணமும் இடம்பெற்றது. போதைப் பொருளை முற்றாக தவிர்ப்போம், நல்லதொரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம் போன்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்கள் முள்ளிப்பத்தானை பிரதேச சபைக்கு முன்னால் உள்ள பிரதான வீதியில் பயணிக்கும் பேருந்துகள் பொது கட்டடங்கள் மற்றும் சந்தை கட்டிட தொகுதியிலும் ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: சிறையில் உள்ள பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் சகோதரி அலிமா கான் நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தையும் பாதுகாப்பு படைகளையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் இருக்கும் தனது சகோதரரை சந்திக்க அதிகாரிகள் அனுமதிக்காததை தொடர்ந்து அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நெருக்கடிக்கு தீர்வாக எந்தவொரு ரகசிய அல்லது தனிப்பட்ட உடன்படிக்கைகளுக்கும் தான் உடன்படப் போவதில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சுதந்திரமான நீதித்துறையை மீட்டெடுப்பதும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதுமே ஆட்சியாளர்களுடனான உடன்படிக்கைக்கான ஒரே நிபந்தனை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இம்ரான்கானின் குடும்ப உறுப்பினர்களும் பிடிஐ கட்சியும் சுதந்திரமான ஊடகத்துக்காகவும் நீதித்துறையின் சுதந்திரத்துக்காகவும் தொடர்ந்து போராடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனிதாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை.

டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இழுத்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

நன்றி ருஃபீனா. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். நன்றி கபுல்காசன், அத்தோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியுடன் ஏராளமான விடயங்களை இந்த போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். இந்திய இலங்கை தகவல்கள், உலக தகவல்கள், அது மட்டுமல்லாமல் விளையாட்டு செய்தி, குட்டி ஸ்டோரி வித் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களோடு இன்றைய நிகழ்ச்சி நகர இருக்கிறது. தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருங்கள் 5 மணி வரைக்கும் வசந்தனுடைய போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு.

பற்றி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான பாடல் அப்படியே சந்தோஷமாக ஒளி தோய்ந்திருக்கிறது. சரி, நாங்களும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்துடைய போட்டுத்தாக்கல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் ஏராளமான விடயங்களை இந்த நிகழ்ச்சி தாங்கி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே முதல் விடயம் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அரசாங்கத்தினுடைய அந்த வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக சுயாதீன ஊடக வலையமைப்பும் தன்னுடைய செயற்திட்டத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள், வீதி பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செயற்திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நீங்களும் வந்து இதற்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் வீதிகளிலே பயணிக்கும் போது வீதி ஒழுங்குகளை சரியான முறையிலே கவனிக்க வேண்டும். அத்தோடு அந்த வீதி ஒழுங்குகளை பேண வேண்டிய அவசியத்தை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வலியுறுத்த வேண்டியதும் ஒரு அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வீதியிலே செல்லக்கூடியவர்கள், இப்ப நீங்க வாகனத்துல வெஹிக்கிள் போறீங்க, பைக்ல போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஹெல்மெட் அணிஞ்சு கொண்டு போறது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கார்லயோ இல்லைன்னு சொன்னால் பெரிய வாகனங்களில் போகும்போது சீட் பெல்ட் அணிகிறதுன்றது வந்து மிக மிக முக்கியமானது. இப்படியான சிறிய சிறிய விடயங்களை கூட நீங்கள் கவனித்து சரியான முறையிலே செயற்படுத்த வேண்டும். அத்தோடு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட இடத்துலையுமே வந்து ரோட்டால கடக்கிறது நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதை வந்து தடுக்கிற விதமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ரோட்டை கடக்கிறதுக்கு வந்து சரியானவே எது அப்படின்னு சொன்னா, அந்த மஞ்சள் கோடு மட்டும் தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றோம். நீங்களும் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்களுடைய பாதுகாப்பு, நீங்கள் வந்து வீதி ஒழுங்குகளை கடைபிடிக்கிறது வந்து உங்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வீதியால் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாதுகாப்பு என்பதை வந்து நீங்க உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாடும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்றைய நாளிலும் ஏராளமான விடயங்கள் நிகழ்ச்சியிலே வர இருக்கிறது. செய்திகளாக இன்றைய நாள் முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய நாளிலே நடைபெற்றிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி சொல்லலாம். சரி, மிக மிக முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களோடு நகரப்போகிறோம். முதல் விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையிலே எரிபொருள் விலை உயர்வுக்கு ஏற்ப அரசு ஊழியர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவுகளை உடனடியாக திருத்தியமைக்க நிதியமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் விலை உயர்வுகளுக்கு இணையாக எரிபொருள் கொடுப்பனவுகள் திருத்தியமைக்கப்படாமையினால் அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய அரசு ஊழியர்கள் கடுமையான நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, உள்நாட்டு சந்தையில் எரிபொருட்களுடைய விலைகள் பலமுறை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி நிலவிய எரிபொருள் விலைகளின் அடிப்படையில் தான் நிதியமைச்சினால் எரிபொருள் கொடுப்பனவுக்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. தென்மேல் பருவ பெயர்ச்சி வலுவடைந்து காணப்படுவதன் காரணமாக நாட்டினுடைய தென்மேற்கு பிராந்தியத்தில் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு அதிகரித்த மழை வீழ்ச்சி காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. அந்த அடிப்படையில் சபரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்தோடு காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்தோடு காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், அத்தோடு ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்துக்கு சுமார் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டினுடைய ஏனைய பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்தோடு செயல்படும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்ற.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

வசந்தம் எஃப்எம் மாலை 3:30 உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்தத்தினுடைய போட்டு தாக்கல் நிகழ்ச்சி ஊழல் நாட்டு நடப்புகள் நிலவரங்கள் மற்றும் நடக்கக்கூடிய நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களோடு நடப்பு விவகாரங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி மேலும் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய வர்த்தக வங்கிகளில் நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் 4ஆம் தேதி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயினுடைய மதிப்பு சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்றைய தினம் நாட்டின் முன்னணி வர்த்தக வங்கிகள் சிலவற்றில் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 339.50 ரூபாய் முதல் 340.50 ரூபாய் வரையான மதிப்பில் பதிவாகி இருக்கிறது. இதேவேளை ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 441.49 ஆகவும் விற்பனை பெறுமதி 457.59 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. கனேடிய டாலர் ஒன்றினுடைய

இருக்கிறது. பாடசாலை பரீட்சைகளை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு தகவல், ஒரு விடயத்தினை பரீட்சை தினக்கிழம் அறிவித்திருக்கிறது. என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், இலங்கை பரீட்சை தினக்கிழத்தினால் நடத்தப்படக்கூடிய அனைத்து பரீட்சைகளுக்கும் விண்ணப்பிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பரீட்சைகள் தினக்கிழம் தெரிவித்திருக்கிறது. பரீட்சை தினக்கிழம் வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட அறிக்கையில் தான் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 டிசம்பரில் நடைபெறவிருக்கக்கூடிய கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கவிருக்கக்கூடிய மாணவர்கள் தேசிய அடையாள அட்டையை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார்படுத்திக் கொள்வது பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களின் பொறுப்பாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் விண்ணப்ப செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தவும் விண்ணப்பதாரர்களின் தகவல்களை துல்லியமாக உறுதிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எனவே தேசிய அடையாள அட்டையை இதுவரை பெறாத மாணவர்கள் மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் அதனை விரைவாக பெற்றுக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 12 உயர்வடைந்திருக்கிறது. தீ விபத்திலே காயமடைந்து ஹொரானை தல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் முதியோர் இல்லத்திலே தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அங்கு முதியோர் இல்லத்தினுடைய தண்ணீர் மோட்டாரிலும் அவ்விடத்தில் இருந்த மல்டிபிளக் ஒன்றிலும் ஏற்பட்ட மின்கசிவுதான் தீ விபத்துக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு அருகில் சுமார் 80 மெத்தைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த மெத்தைகளின் இருப்பு வழியாக தீ பரவியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சரி, அது மட்டுமல்லாமல் தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் மாறுபட்டு வருவது நாம் அறிந்தோர் விடையும். அந்த வகையில் இன்றைய தினமும் தங்கத்தினுடைய விலையிலே மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலே இன்றைய தினம் 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1000 ரூபாயால் குறைவடைந்திருப்பதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்று ரூபாய் 3,87,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்தோடு 22 கரட் தங்க பவுன் ஒன்று 3,56,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தினுடைய 1 கிராமின் விலை 48,375 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தினுடைய 1 கிராமினுடைய விலை 44,500 ரூபாயாகவும் பதிவாகியிருக்கிறது. இதேவேளை இன்றைய தினம் சர்வதேச சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை 4,457.26 டாலராக விற்பனை செய்யப்படுவதோடு வெள்ளி 1 அவுன்ஸ் 73.44 டாலர்களாக விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருங்கள். வசந்தத்தினுடைய போட்டு தாக்கு.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநி தானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கொழும்பு கண்டி காலி தேசிய வைத்தியசாலைகளின் பணிப்பாளர் பதவி உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் பதவி உள்ளிட்ட 9 பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதை ரத்து செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் மனுதாரர்களினால் நேற்றைய தினம் மீளப்பெறப்பட்டுள்ளன. கொழும்பு கண்டி காலி தேசிய வைத்தியசாலைகள் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் நிறுவனங்கள் பலவற்றின் நீண்டகால பதவி வெற்றிடங்கள் காணப்பட்ட நிலையில் பிரதி பணிப்பாளர் நாயகம் பதவி பணிப்பாளர் நாயகம் பதவி நிலைகளை நிரப்ப சுகாதார அமைச்சு விண்ணப்பங்களை கோரி கடந்த 13-14 திகதிகளில் நேர்முக பரீட்சைகள் இடம்பெற்றன. எனினும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு காரணமாக பதவி நிலைகளை நிரப்ப முடியாமல் போனதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டார். அதன் காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ செயற்பாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் இதுதொடர்பாக தெரிவித்திருந்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் எட்டப்பட்ட உடன்பாடு ராஜதந்திர மட்டத்தில் ஒரு முக்கிய வெற்றியாகும் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ச் தெரிவித்துள்ளார். வடக்கு பகுதி மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி அளித்தோம், அதை நிறைவேற்றியுள்ளோம் என்றும் எதிர்கட்சியினர் இதனை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரகடனத்தில் ஹிஸ்புல் அமைப்பை ஆயுதமற்றதாக்குவதற்கும் லெட்டானி ஆற்றின் தென்பகுதியிலிருந்து அதனை அகற்றுவதற்குமான தெளிவான உறுதிப்பாடு இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து நிலைத்திருக்கவும் இந்த உடன்பாடு அனுமதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநி தானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தனுடைய போட்டுத்தாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கை இந்திய தகவல்கள், அது மட்டுமல்லாமல் விளையாட்டு தகவல்கள் குட்டி சோறு அப்படின்னு சொல்லி மாலை 5 மணி வரைக்கும் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் இது வசந்தனுடைய போட்டுத்தாக்கு.

0: மேலான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் பொலிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்.

வசந்தனுடைய போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு விடயம் வழியாக இருக்கிறது. இலங்கையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய நோக்கம் எதுவும் இல்லை அப்படி என்று சொல்லி இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்ற தவறான தகவல்களை பரப்புவதன் மூலமாக தேவையற்ற தேவையை உருவாக்கி சில இறக்குமதி பொருட்களுடைய விலைகளை செயற்கையாக உயர்த்தக்கூடிய சூழலை உருவாக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய செயல்முறைகளை அனுமதிப்பதற்காக இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இறக்குமதி கட்டுப்பாடு இது உண்மையா அல்லது பொய்யா என்பது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆளுநர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாக அமெரிக்க டாலருக்கான தேவையை குறைப்பது போன்ற செயல்முறைகளில் ஈடுபடும் நோக்கம் எதுவில்லை. அவர் இந்த விடயத்தினை இவ்வாறு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்கிறார். இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாக பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்காக முன்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து விரிவான கடன் வசதிகளை பெற்றிருக்கும் நிலையில் அத்தகைய கட்டுப்பாடுகளை விதிப்பது சாத்தியமில்லை எனவும் தெரிவித்திருந்தார். அவ்வாறு நடந்தால் இருதரப்புக்கும் இடையில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் திருத்தப்பட வேண்டியிருக்கும் எனவும் ஆளுநர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அப்பிள் நிறுவனத்துடைய புதிய iOS 27 அப்டேட் சில பழைய ஐபோன் மாடல்களுக்கு வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி சந்தையிலே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஐபோன் 11 மற்றும் ஐபோன் SE செகண்ட் ஜென் ஆகிய மாடல்களுக்கு புதிய iOS 27 அப்டேட் கிடைக்காது என்பது உறுதியாகி இருக்கிறது. அப்பிள் நிறுவனத்தின் இந்த புதிய மென்பொருள் தரம் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் காரணமாக ஐபோன் 11 சீரீஸ் மற்றும் ஐபோன் SE செகண்ட் ஜென் ஆகிய மாடல்களுக்கு பிந்தைய ஐபோன் மாடல்களுக்கு மட்டும்தான் iOS 27 அப்டேட்டை வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி, அது மட்டுமல்லாமல் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக எங்களுடைய சுயாதீன ஊடக வேலையமைப்பும் தன்னுடைய வேலை திட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகிறது. டேக் கேர் வேலை திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் வீதி விபத்துக்களை குறைப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டத்தினை முன்னெடுத்து வருகிறது. அதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன. சிக்னல் விழும்போது வீதியால் பயணித்துக் கொண்டிருக்கும் போது விழக்கூடிய அந்த சிக்னலுக்கு முன்பாக அந்த நேர கணிப்புக்கு ஏற்ப நாங்கள் நின்று பயணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வாகனங்களை பயணிக்கக்கூடியவர்கள் ஹெல்மெட் அணிதல், அது மட்டுமல்லாமல் வீதி ஒழுங்குகளை சரியான முறைகளை பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரியான ஒழுங்குகளை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்திக் கொள்கிறோம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வருஷம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
3: கேள்விப்பட்டிருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

அவளை துவக்கிறது பாடல் இயற்கை திரைப்படத்துக்காக அப்படியே சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி விட வசந்த மாணவியினுடைய இன்றைய நாள் அப்படியே போட்டு தாக்கு நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. ரெண்டு நாள்ல ஏராளமான நடப்பு விவகாரங்கள், நாட்டின் நிலவரங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு சில விடயங்கள் இன்னும் இருக்கிறது.

சரி, உலக அரங்கை பொறுத்தவரையில் வாஷிங்டனில் நடைபெற்ற தொடர் பேச்சுவார்த்தைகளின் போது போரை நிறுத்த இஸ்ரேல் மற்றும் லெபனான் அதிகாரிகள் ஒப்புக்கொண்ட பின்னரும் வாகனம் ஒன்று இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்த அறிவிப்பு முன்னர் தெற்கு லெபனானின் கந்தாரா பகுதியில் இருந்த இஸ்ரேலிய படையினர் மீது பல ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருந்தது. அத்தோடு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பியூபோர்ட் கோட்டைக்கு அருகில் இருந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் மீது ஆளில்லா வானூர்திகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் ராணுவம் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின்னர் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதேவேளை காசா நகரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வளாகம் ஒன்றின் மீது இஸ்ரேல் இரவு நேரத்தில் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 4 சிறுவர்கள் உட்பட குறைந்தபட்சம் 9 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சரி, அது மட்டுமல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரையிலே தமிழக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய அரசியல் வருகைக்கு முன்னர் கடைசியாக நடித்திருந்த ஜனநாயகம் திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினரால் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் மமிதா பைஜி மற்றும் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். இப்படத்திற்கு அனிருத் திசையமைத்திருக்கிறார். கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகவிருந்த இந்த திரைப்படம் தணிக்கைக் குழுவின் முட்டுக்கட்டுகள் காரணமாக தற்காலிகமாக முடங்கியிருந்தது. இந்நிலையில் படம் திரையரங்குகளில் வெளியாவதற்கு முன்பதாகவே இணையத்தில் முழுமையாக கசிந்தமை பெரும் அதிர்ச்சியை அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இருப்பினும் கூட இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் நாளை ரசிகர்கள் ஆர்வத்தோடு இப்பொழுதும் கூட பல ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திரைப்படம் கசிந்தமை தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணைகள் முடித்து வருகிறார்கள். இதன்போது திரைப்படத்தின் படத்தொகுப்பு குழுவில் இருந்த ஒருவரால் தான் படம் இணையத்திலே கசிய விடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களது பிணை மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையிலே தள்ளுபடி செய்து இந்த நிலையில் தற்போதைய விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் ஒருவரும் சைபர் கிரைம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 10 ஆக பதிவாகியிருக்கிறது.

சரி, தொடர்ந்து அப்படியே சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளும். நூற்றி இரண்டு தசம் ஆறு மற்றும் 102.8 வசதியுடைய போட்டு தாக்கு.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
1: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றன.

பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொலை சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 0591 79 76 38.

திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நாட்டு நடப்புகள் நிலவரங்களோடு வசந்துடைய போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களோடு நிகழ்ச்சி அகர்ந்து கொண்டிருக்கிறது. சில மருந்துகளின் விலைகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய பெருமதி வீழ்ச்சி அடைந்திருப்பதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகார சபையினுடைய தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த் விஜய் விக்ரம குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி இறக்குமதி செய்யப்படக்கூடிய மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சில மருந்துகளின் விலைகளை உயர்த்துவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அரசாங்க வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய 60 வகையான மருந்துகளின் விலைகளிலும் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரூபாயினுடைய பெருமதி குறைவதால் இறக்குமதி செலவுகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து மருந்துகளுடைய விலைகளும் உயராது என்றாலும் கூட சில குறிப்பிட்ட மருந்துகளுடைய விலைகளில் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் எனவும் ஆனந்த் விஜய் விக்ரம தெரிவித்திருக்கக்கூடியமே ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் இருக்கிறது. லங்கா சுதர்ச நிறுவனம் ஊடாக 25 அத்தியாவசிய நுகர்பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்ய கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பொதுமக்களுக்கு தரமான நுகர்பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யக்கூடிய நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. குறித்த விடயத்தை கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் ரூபாலை சமரசேகர தெரிவித்திருக்கிறார். தற்போது சந்தையில் கிடைக்கப்படக்கூடிய சில அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து நுகர்வோர் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய கவலைகளுக்கு தீர்வு காண்பதுதான் இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு வர்த்தக சந்தையில் இடைத்தரகர்கள் காரணமாக நுகர்பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் செலவினங்களை குறைத்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த நேரடி இறக்குமதி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். சரி, இந்த புதிய இறக்குமதி பொறிமுறையினூடாக தரம் வாய்ந்த அத்தியாவசிய பொருட்கள் எந்தவித தட்டுப்பாடு மட்டுப்பாடுகளுமின்றி மிகவும் மலிவான விலையில் நுகர்வோரை சென்றடையும் எனவும் அமைச்சு எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சரி, அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறையை பொறுத்தளவில் இலங்கையின் ஈட்டியறிதல் வீரரான ருமேஷ் சரங்கா ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் முதல் 5 சிறந்த வீரர்களின் பட்டியலுக்குள் நுழைந்து சாதனை படைத்திருக்கிறார். சமீபத்தில் நிறைவடைந்த சில போட்டித் தொடர்களில் அவர் வெளிப்படுத்திய சிறந்த திறமைகளின் காரணமாக உலக தரவரிசையிலே 2 இடங்கள் முன்னோக்கி நகர அவரால் முடிந்திருக்கிறது. அதற்கமைய 1287 சராசரி செயல்திறன் புள்ளிகளை பெற்று உலக தரவரிசையில் அவர் 5 இடத்தை உறுதி செய்திருக்கிறார். கடந்த திங்கட்கிழமை மொரோக்கோவில் நடைபெற்ற ரபாத் டைமண்ட் லீக் தொடரில் 85.97 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியிருந்து தரங்க வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருந்தார். அவரது இந்த சிறப்பான திறமைதான் உலக தரவரிசையிலே அவர் முன்னிலைக்கு வர காரணமாக அமைந்திருக்கிறது. ஆண்களுக்கான உலக ஈட்டியறிதல் தரவரிசையில் ஜெர்மனியினுடைய ஜூலியஸ் வெவர் முதலிடத்தில் இருக்கிறார். 2 இடத்திலே ஆண்டர்சன் பீட்டர்ஸ் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.

அதை சந்தோஷமாக இதுவரையும் பயணித்துக் கொண்டிருந்தோம். வசந்தம் வானொலி என் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இன்றையாலும் என்னோட இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெற செல்ல போகிறேன். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார் ஆர் ஆனந்தி. இன்றைய நாளில் உங்களிடமிருந்து விடைபெற்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று அன்பின் ஆர்கே அஸ்வின்.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 114வது வருடாந்த மாநாட்டில் பாலஸ்தீனருக்கு ஒரு சில உரிமைகளை வழங்குவதற்கான யோசனைக்கு இலங்கை ஆதரவாக வாக்களித்துள்ளது தொழிலாளர் பாராளுமன்றமாக அடையாளப்படுத்தப்படும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் வருடாந்த மாநாடு ஜெனீவாவில் இடம்பெற்று வருகிறது இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க அமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியத்திச மற்றும் தொழில் ஆணையாளர் நாயகம் நதீகா வெட்டலியத் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இம்முறை மாநாட்டில் பாலஸ்தீனின் நிலைமை மற்றும் அந்நாட்டுக்கு கூட்டங்களில் பங்கேற்பதற்கு உரிமைகளை வழங்குவதற்கான யோசனைக்கு ஆதரவாக 386 வாக்குகளும் எதிராக 17 வாக்குகளும் பதிவாகியிருந்தன 42 நாடுகள் வாக்களிக்கவில்லை இலங்கை ஆதரவாக வாக்களித்திருந்தது குறித்த யோசனை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பாலஸ்தீனுக்கு உறுப்புரிமை இல்லாத கண்காணிப்பு நாடாக சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் பங்கேற்பது உள்ளிட்ட சில உரிமைகள் கிடைக்கப்பெறும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக தொடர்ந்தும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தடுப்பதற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபை யோசனையொன்றை நிறைவேற்றியுள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ராணுவத்தை நீக்கிக் கொள்ளுதல் அல்லது யுத்தத்துக்கு காங்கிரஸ் சபையின் அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான யுத்த அதிகார யோசனையை நிறைவேற்ற வாக்கெடுப்பு இடம்பெற்றது அதன்போது யுத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுக் கட்சியின் 4 உறுப்பினர்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து வாக்களித்துள்ளனர் குறித்த பிரதிநிதிகள் சபையின் நடவடிக்கை எந்த அளவு சட்டாதிகாரம் கொண்டது என்பது குறித்து தெளிவான தகவல்கள் எவையும் வெளிப்படுத்தப்படவில்லை எவ்வாறெனினும் ஜனாதிபதியின் அதிகாரங்களை மட்டுப்படுத்துவது அரசியலமைப்பை மீறும் முயற்சி என வெள்ளை மாளிகை குற்றம் சுமத்தி அதனை நிராகரித்திருக்கின்றது யுத்த அதிகாரத்தை கட்டுப்படுத்த பிரதிநிதிகள் சபை மேற்கொண்ட 4வது முயற்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்குரிய மனத்தியால செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன 7 மணிக்கு நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள் வணக்கம்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

அனைவருக்கும் கூலான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-8275-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-8275-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செலவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்போது ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாரும் சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். சரி, அவங்க பேசுறதா இல்ல, இதே மாதிரி தொடர்ந்து கால் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது கந்தசாமி திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:16.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: கிட்ட

0: சாதகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.

மலை திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொலைபேசி வந்து எங்களுக்கு தொலைபேசி ஆகியிருக்குது. ஸோ எனவே அதனால தொலைபேசி ஊடாக இணைந்து கொள்ள முடியாது. ஸோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். ஃபேஸ்புக் ஊடாக இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சபுமல் கந்த பெரிய குறி அணையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கைகரசி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம். பூனாகலையிலிருந்து மஞ்சு சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கென்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம். வளமை போல நானும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். சொந்தங்கள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் வணக்கம். போகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கதா கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பதுள்ள நல்லமலையிலிருந்து நவீன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் கொழும்பு 15 ரமேஷ் கான் ஜெயசீலன் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் அப்படியே முகநூல் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே மட்டும் பதிவிட முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து தொலைபேசி வேலை செய்யாது. அதையும் அப்படியே சோகத்தோடு அறிய தருவதோடு அடுத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. செல்லமே திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு மீண்டும் கூட நிகழ்ச்சிக்குள் வரலாம்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 5:41.
1: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நான் யாரு?
2: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
1: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
2: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய
2: பழக்கம்.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம். ஒலிக்கும் பாடல் இது கீழடி கண்மணி திரைப்படத்திற்காக.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முகநூல் வழியாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் ஆனந்தி அக்கா, ஆனந்தமான இனிமையான மாலை நேர வணக்கம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானி, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ் மற்றும் மகள் துஷ்யந்தினி, லிதூர்ஷன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா, விமலீந்திரன் வட்டுகொடையில் இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் ஆனந்தி அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அட்டாம்பிட்டி சிவேந்திர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஊருகோட வத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அரையம்பதியிலிருந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதமான மாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி லிந்துளை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. ஆய் சகோதரி ரெவன்கல்ல தோட்டத்தில் இருந்து நிமல்குமார், நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். மற்றும் மனைவி ராதா, மகன் மார்களான சந்தோன் புவிலோஷன் மற்றும் இலக்கியா, சிவன்யா, பிரயழகன், நிலானி ஆகியோர் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. வில்லு திரைப்படத்திற்காக

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்பாச்சு.

0: சொல்லிட்டேன்ல திரைப்படத்தில் இருந்து விஜய் ஆண்டனியின் இசையில் ஒரு சூப்பரான பாடல், ரஞ்சித் அவரோடு இணைந்து வினயா பாடிய ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கோம். வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாரத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாரத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 0312-775-111 என்ற இலக்கத்திற்கும் அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது தொலைபேசி வேலை செய்கிறது, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஆரம்பத்திலேயே இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ அக்கா, வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? அஸ்லாம்.
1: கலை அக்கா.
0: கலை, கலை எப்படி இருக்கீங்க? கலை நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கலை கொஞ்சம் சத்தமா பேசலாமே, என்ன ஆச்சு? இதுக்கு மேல எப்படிக்கா சத்தமா பேசுறது? அப்படியா? அவரு சொல்லுங்க கலை, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கலை எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா கலைக்கு? அப்படியா? சரி கலை, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? கலை எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க? அப்புறம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்லாட்டி வீட்டுல இருக்கீங்களா? சரி சரி, இப்ப அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6, 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. ஏ ஆர் ரகுமானின் இசையில் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து.

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: கூட்டம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். தமிழ் மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM.

0: திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேரம் பாத்தீங்கன்னா தற்போது மாலை 6 மணி கடந்து 25 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நீஷா. எப்படி இருக்கீங்க நீஷா?
1: நல்ல சுகம் மேடம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன ட்ரை பண்றதை பேசணும்ண்டு, நேரம் காலம் இல்ல.
0: அப்படியா?
1: இருந்தும் கிடைக்கும் மாட்டாச்சு.
0: அப்படியா, நீங்க காலையில இருந்தே பேசலையா?
1: குடிச்சிருப்பீங்களே
0: இந்த நேரத்து?
1: இன்னும்
0: இல்லையா? அப்படியா, சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: இந்நேரம் கேட்கும் வரும் தொம்ப வேலை நசீமா குடும்பத்துக்கும், கம்பஹா அப்துல் மஜீத் குடும்பத்துக்கும், என் உயிர் நன்றி அருள்மொழிக்கும், மற்றும் அருள் அனைவருக்கும் உங்களுக்கு சேர்த்து பாட்டு போடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இந்த கண்டமைக்கு நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: உத்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் மேலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அன்பான மாலை நீர வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் யாழ்ப்பாணத்திலிருந்து லோஷா கலிக்கிறேன்.
0: லோஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்ல சுகம்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த
0: ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க இந்த பாடல?
1: வசந்தமேகம்
0: இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிணிகத்தன கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் ஆனந்தி அக்கா, மாலை நேர வணக்கம், மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், கொட்டகலை டிரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி சத்யா ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் மில்டன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. கருங்காலி சேலையிலிருந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். மீப்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த், பாடல்கள் அருமையாக உள்ளது என்று சொல்லி மகள் தரசிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. பலாங்கொடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம். ஒலிக்கும் பாடல் இது தேவாவின் இசையில் பாட்ஷா திரைப்படத்திற்காக.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 12 உயிர்களை பலியெடுத்த முதியோர் இல்ல விபத்து தொடர்பில் விரிவான விசாரணை. 857 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மொனராகலை வைத்தியசாலை மக்கள் பயன்பாட்டுக்கு. வருட இறுதிக்குள் மேலும் 23,000 ஆசிரியர்கள் ஆசிரியர் சேவையில். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கை பிரஜைகள் காயமடைந்துள்ளனர். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 44 பேர் இலங்கை கடற்படையினரின் பிடியில். தாய்வானுக்கு பயணம் மேற்கொண்டமைக்காக 4 நியூசிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சீனா பயணத்தடை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இன் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். மொனராகலை பொது வைத்தியசாலையின் புதிய 5 மாடி கட்டிட தொகுதி அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜாதிச தலைமையில் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. உவாவெல்லச மக்களுக்கு மிகவும் சிறந்த சேவை மற்றும் உயர்தர சுகாதார சேவையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் மொனராகலை பொது வைத்தியசாலை வளாகத்தில் குறித்த கட்டிட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வேலை திட்டத்திற்காக இதுவரை 857 மில்லியனுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த வேலை திட்டத்திற்கென 2,900 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகளவான தொகை செலவிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மொனராகலை, பதுலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 28,00,000 அதிகமான மக்களுக்கு சுகாதார சேவையை பெற்றுக் கொடுக்க இதனூடாக வாய்ப்பு ஏற்படுகின்றது. வார்ட் தொகுதியின் கீழ்த்தளம் மற்றும் முதலாவது மாடியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான வார்ட் தொகுதிகள் காணப்படுகின்றன. 2 மற்றும் 3 தளங்களில் பெண்களுக்கான சிகிச்சை வார்டுகளும், 4 மாடியில் அதிநவீன வைத்திய உபகரணங்களை கொண்ட 4 சத்திர சிகிச்சை கூடங்களை செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அங்குருவா தொட்ட பட்டுகுட முதியோர் இல்லத்தின் தீப்பரவலுக்கான காரணம் அங்கு ஏற்பட்ட மின் ஒழுக்கே என அரச ரசாயன பகுப்பாய்வாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் குறித்த இல்லத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மத்திய நிலையத்தில் ஏற்பட்ட தீயினால் 12 பேர் உயிரிழந்ததுடன் தீக்காயங்களுக்குள்ளான 6 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர். அங்குருவா தோட்ட பட்டுகுட முதியோர் இல்லத்தில் நேற்று பிற்பகல் தீ பரவியது. அதன்போது குறித்த முதியோர் இல்லத்தில் 69 பேர் இருந்துள்ளனர். 34 ஆண்களும் 35 பெண்களும் அதில் உள்ளடக்கம். தனியார் நிறுவனமாக இயங்கி வந்த குறித்த முதியோர் மத்திய நிலையத்தில் விசேட தேவையுடைய நபர்களும் தங்கியிருந்துள்ளனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியிருந்தாலும் குறித்த மத்திய நிலையத்திற்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தில் காயமடைந்த 6 பேர் தற்போது ஹொரண மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த தீயில் சிக்குண்ட 10 பேர் அதே இடத்தில் மரணித்ததுடன் மேலும் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தனர். நாவலப்பிட்டி நோக்கி மாபாகந்த பிரதேசத்திலிருந்து பயணித்த முச்சக்கர வண்டி மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பாடசாலை மாணவன் மற்றும் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். மரம் முறிந்து வீழ்ந்ததில் 2 பெண்களும் பாடசாலை மாணவனும் முச்சக்கர வண்டியிலேயே உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முச்சக்கர வண்டியின் சாரதி உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசவாசிகள் மற்றும் போலீசார் இணைந்து கடும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் மரத்தை வெட்டி அகற்றி சடலங்களை மீட்டு நாவலப்பிட்டி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். குறித்த மரத்தை வெட்டி அகற்றுமாறு உரிய நிறுவனங்களுக்கு அறிவித்திருந்த போதிலும் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 23,000 ஆசிரியர்கள் இவ்வருட இறுதிக்குள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அடுத்த வருடமளவில் குறிப்பிடத்தக்க அளவு ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாடசாலைகள் மற்றும் கல்வியற் கல்லூரிகளில் பௌதீக வள அபிவிருத்திக்கு வரலாற்றில் கூடுதல் நிதியாக 13.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மேல்மாகாண தேசிய பாடசாலைகளில் அதிபர்களை தெளிவுபடுத்தும் வேலைத்திட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அமைச்சின் சுற்று நிரூபங்களுக்கமைய பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல மற்றும் நிதி வெளிப்படை தன்மையுடன் பாடசாலை அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள பாடசாலை வசதிகள் மற்றும் சுகாதார நல வேலைத்திட்டங்களை விரைவில் நிறைவு செய்து மாணவர்களுக்கு அவற்றின் நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 3 இலங்கை பிரஜைகள் உட்பட 63 பேர் காயமடைந்துள்ளதுடன் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விமான நிலையத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கையர்களை சிதறிய கண்ணாடி துண்டுகள் தாக்கியதில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என குவைத்திற்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. 30 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இத்தாக்குதலால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளதனால் குவைத்தில் உள்ள இலங்கையர்கள் அந்நாட்டின் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடல் எல்லையை உள்ளடக்கிய வகையில் முன்னெடுத்த விசேட ரோந்து நடவடிக்கையின்போது சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 16 முதல் 31 வரையிலான காலப்பகுதியில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களுடன் அவர்கள் பயன்படுத்திய 8 டிங்கி படகுகள், 2 கேனோய் படகுகள் மற்றும் 4 டிராக்டர்கள் ஆகியன கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாக அவர்களிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகள், வர்த்தக ரீதியிலான வெடிபொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் என்பவற்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளைகளினால் திருகோணமலை, பனிச்சங்கடி, சோபாதீவு, பொல்மல்குடா, கிண்ணியா, சூடைக்குடா, ஓட்டமாவடி, அளம்பில், புதுவக்கட்டு மற்றும் யாழ்ப்பாணம், சுண்டிக்குளம் ஆகிய கடற்கரை மற்றும் கடல் பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த விசேட ரோந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க எவரிவத்த பஸ் நிலையத்துடன் தொடர்புபடும் தனியார், இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தூர இடங்களுக்கான பஸ் சேவைகளில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளனரா என்பதை கண்டறிவதற்கான திடீர் பரிசோதனையொன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை, தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் போலீஸ் துணைக்களம் ஆகியவற்றின் சார்பில் கட்டுநாயக்க போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று இந்த பரிசோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இந்த மருத்துவ பரிசோதனைக்கு 200 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் 15 பேர் அபாயகரமான போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறித்த திட்டத்திற்கு பொறுப்பான பிரதம செயற்பாட்டு அதிகாரி கே வே சமிந்து தெரிவித்துள்ளார். இவர்களில் 7 பேர் சாரதிகள் எனவும் எஞ்சிய 8 பேர் நடத்துனர்கள் எனவும் தெரிய வருகிறது. இவ்வாறு அபாயகரமான போதைப் பொருளை பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்ட பஸ் ஊழியர்கள் கட்டுநாயக்க போலீஸ் உத்தியோகத்தர்களினால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: தாய்வானுக்கு பயணம் மேற்கொண்டமைக்காக 4 நியூசிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சீனா ஓராண்டு கால பயணத்தடை விதித்துள்ளது. நியூசிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக சீனா இத்தகைய நடவடிக்கையை எடுப்பது இதுவே முதன்முறை என வெலிங்டனின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த மே மாதம் தாய்வானுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். அதன்போது தாய்வான் வெளிவிவகார அமைச்சர் உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகளையும் அவர்கள் சந்தித்திருந்தனர். இந்நிலையில் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரினால் தடையை குறைக்கலாம் அல்லது நீக்கலாம் என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. தடைக்குள்ளான பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஆளும் கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிலர் இருக்கின்றனர். நியூசிலாந்து 1972 ஆண்டில் சீனாவுடன் முறையான தூதரக உறவுகளை ஏற்படுத்தியதுடன் அன்று முதல் ஒரே சீனா கொள்கையை கடைபிடித்து வருகிறது. இந்த கொள்கையின் பிரகாரம் நியூசிலாந்து பீஜிங்கை மாத்திரம் சீனாவின் சட்டப்பூர்வமான அரசாங்கமாக அங்கீகரிக்கின்றது மற்றும் தாய்வானுடன் முறையான தூதரக உறவுகளை பேணி வருவதில்லை. எனினும் பல நாடுகளைப் போலவே நியூசிலாந்தும் தாய்வானுடன் பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் பாராளுமன்ற மட்டங்களில் வழக்கமான பரிமாற்றங்களை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 41 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. ஜமைக்கா கிங்ஸ்டனில் உள்ள சஃபினா ஃபாக் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 303 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பாக குசல் மெண்டிஸ் 62 பந்துகளில் 72 ஓட்டங்களையும் பத்தும் நிசாங்க 66 ஓட்டங்களையும் பெற்று அணிக்கு பலம் சேர்த்தனர். 304 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கை அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 49.2 ஓவர்களில் 262 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவினர். மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் அணித்தலைவர் ஷாய்ஹோப் 56 ஓட்டங்களையும் ஜஸ்டின் கிரீவ்ஸ் 45 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணி சார்பில் வேக பந்து வீச்சாளர் துஷ்மந்த் சமீர 4 விக்கெட்டுகளையும் மகேஷ் தீக்ஷண 2 விக்கெட்டுகளையும் அசித் பெர்னாண்டோ, வனிது ஹசரங்க மற்றும் சரித் அசலங்க ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த வெற்றியைத் தொடர்ந்து 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற நிலையில் முன்னிலையில் உள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: 12 உயிர்களை பலியெடுத்த முதியோர் இல்ல விபத்து தொடர்பில் விரிவான விசாரணை. 857 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட முனராகலை வைத்தியசாலை மக்கள் பயன்பாட்டுக்கு. வருட இறுதிக்குள் மேலும் 23,000 ஆசிரியர்கள் ஆசிரியர் சேவையில். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இலங்கை பிரஜைகள் காயமடைந்துள்ளனர். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 44 பேர் இலங்கை கடற்படையினரின் பிடியில். தாய்வானுக்கு பயணம் மேற்கொண்டமைக்காக 4 நியூசிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சீனா பயணத்தடை. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 1, 2, 19, 63. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 1, 2, 19, 63. சுபர் இலக்கம் 20. மீண்டும் ஒருமுறை சுபர் இலக்கம் 20. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,122 வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100,00,000 கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,50,33,080 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,831,00,000. எதிர்வரும் சீட்டிலுக்கான செம்மஞ்சிணற கப்ருகா சிறப்பிட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 20, 27, 36, 38. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 20, 27, 36, 38. சுப கேஸ் சீட்டிலுப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 6, 0, 3, 4. மீண்டும் ஒருமுறை ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 6, 0, 3, 4. சுப பரிசு ரூபாய் 1,305,00,000. சுப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20,00,000 பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2,00,000 பரிசுகள் 7 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 96,98,880 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 1,308,00,000. எதிர்வரும் சீட்டிலுக்கான பச்சை நிற சுப்பகோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். ஜெயசம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 4, 2, 6, 0. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 4, 2, 6, 0. ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 60,12,760 ஆகும். எதிர்வரும் சீட்டிலுக்கான ஜெயசம்பத பச்சை நிற அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்திருங்கள். சுப்பிரிதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 2, 6, 0. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 2, 6, 0. சுப பரிசு ரூபாய் 203,00,000. சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 37,95,560 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 204,00,000. எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான மஞ்சள் நிற சுப்பிரிதன சம்பத லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 4, 6, 65. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 4, 6, 65. சுப பரிசு ரூபாய் 554,00,000. சுப பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 78,32,800 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ரூபாய் 558,00,000. எதிர்வரும் சீட்டிலுக்கான இளநீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி சிம்மம், வெற்றி இலக்கங்கள் 7, 9, 36, 62. மீண்டும் ஒருமுறை ராசி சிம்மம், வெற்றி இலக்கங்கள் 7, 9, 36, 62. ரூபாய் 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. இன்றைய சுப்ப பரிசு ரூபாய் 33,00,000. சுப்ப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,75,33,280 ஆகும். அடுத்த சுப்ப பரிசு பொது ரூபாய் 36,00,000. எதிர்வரும் சீட்டிலுப்புக்கான மண்ணிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 25, 47, 73, 75. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 25, 47, 73, 75. லக்கி சான்ஸ் கிளப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 9, 5, 2, 7, 2. மீண்டும் ஒருமுறை ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 9, 5, 2, 7, 2. சூப்பர்பரிசு ரூபாய் 130 லட்சம் சூப்பர்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 94,11,520 ஆகும். அடுத்த சூப்பர்பரிசு பகுதி 532 லட்சம். எதிர்வரும் சீட்டலுப்புக்கான சனிதாச்சிடப்பட்டுள்ளோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டலோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சௌசரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 6, 39, 46. மீண்டும் ஒரு முறை 6, 39, 46. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,27,240 ஆகும். எதிர்வரும் சீட்டெழுப்புக்கான கருணீலர சௌசரியாச்சிடப்பட்டுள்ளோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பர் கூடாக டிஜிட்டலோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தியோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: 102.8 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.

திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சுவரான பாடல் கிட்ட அப்படியே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளாக இணைந்திருக்கும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக 9 மணி

0: சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க?
1: நேத்து
0: சாப்பிட்டீங்களா? நீங்க செவ்வாய் ராகத்துக்கு லைன் கிடைக்கலன்னு ரொம்ப கவலையா இருந்தீங்களே, அதான்
1: கேக்குறேன்.
0: தானே சரி சரி விஸ்வநாதன். அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: அனைவரும் நலமா இருக்காங்க மேடம், உங்களை போல.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க?
1: பாடல கேட்ப மேடம், காவத்து நீலகாந்தம் மரம் ரம்சி குடும்பத்துக்காயும், பாலகு மரம தேவன் குருமான், கோயிலுக்கு மரம அருள் செல்வி, வானொலி மரம் அருள்மொழி, முந்தாசேவன், ஒயிடன், ஈடன், மரபு, சின்ன மகாதேவன், கிரியத்தியாமா, மாநல மூர்த்தி, இமனவலியா, சோமசி, தயாளம், மச்சந்தர், பாபு, ஸ்ரீகாந்த், பாதுக சின்ன தம்பி, பணாவத்த சரோஜினிமா, அன்பான அறிவிப்பால் ஆனந்த், உங்களுக்காக பாடலை.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கண்டமைக்கு
1: நன்றி பேரன். நன்றி பேரன்.
0: நன்றி.

0: live music streaming in Sri Lanka. Wasantham FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 2.6 2.8 திரை உலகில்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம். ஒலிக்கும் பாடல் இது படையப்பா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில்.

0: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
2: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
3: வணக்கம் அனந்தியாக்கா. நீர்கொழும்பு நிசாம்.
2: நிசாம், வணக்கம். நிசாம், என்ன இன்னைக்கு லேட் ஆகி வந்திருக்கீங்க?
3: இன்னைக்கு கொஞ்சம் கஸ்டமர் மாதிரி வந்தீங்க.
2: அப்படியா? அப்படியா, என்னாச்சு? அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நிசாம்? எங்கட வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நிசாம்?
3: என்ன
2: பாடல்?
3: இந்த சத்தியம் படத்துல செல்லமே செல்லமே கொண்டு செல்வேன் என்ற பாட்டு.
2: அப்படியா?
3: ஆமா.
2: அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
3: கண்ணத்தோட்ட நிசாம் மச்சான், ராஜான் தாத்தா, செரின், கல்யாண் சப்ராஸ், அம்பாஸ்
2: அனைவருக்காகும்
4: தொட.

0: கண் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு. 0312-775-0301 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ஜீவன், எப்படி இருக்கீங்க? ஜீவன்,
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜீவன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
0: வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, அப்படியா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா?
1: வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. சரியா, சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க.
1: என்னன்னு சொன்னா வந்து பிறந்த நாள்,
0: அதனால
1: விஷ் பண்றதுக்கு தான் கால் பண்ணணும்.
0: அப்படியா, சரி. யாருக்கு பர்த்டே?
1: ரவிச்சந்திரன் கண்ணா, மத்தது அவங்களோட சொந்தங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க, அதனால கால் பண்ணி.
0: சரி, வசந்தமேப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: நாடு முழுவதும் 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 1000 ஒருவன் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கோம். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்குது. ஹலோ, ஹலோ, மகேஸ்வரன். மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மகேஸ்வரன்? மழையா? சாப்பிட்டீங்களா மகேஸ்வரன்? அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க.
0: சரி, ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, ஹலோ. சரி, உங்களுடைய அழைப்பு வந்து கிளியர் இல்லாம இருக்கு. ஹலோ, சரி, உங்களுடைய அழைப்பு வந்து கிளியர் இல்லாம இருக்கு. சரி, நீங்க யாருக்கெல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. அதுக்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பெரகலையிலிருந்து தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தி அக்கா, இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சரவணன் அமுதா கள்ளிக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. வடவளையிலிருந்து லக்ஷிகன் மற்றும் அபிலாஷினி, மகன் ராஷித் ஆகியோர், கஜேந்திரன் மற்றும் மேகன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேர்வளை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது.

0: அன்னியன் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் இரவு 8:35.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kilowatt மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kilowatt மோட்டார், 35 liter ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபைலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.

ஒலிக்கும் பாடலுடன் அனுமிஜெய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் சங்கர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

இன்றைய வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும். இன்றைய நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. இதை ஒரு சாதாரண நாளாக கடந்து விடவும் முடியாது. காரணம், ஒரு இசைக்கலைஞர், பாடகர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார் மனதிலையுமே, எல்லார் மனங்களிலும், எல்லார் இல்லங்களிலும் இடம் பிடித்த ஒருவர் தான் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இன்றைய தினம் ஜூன் 4 அவருடைய ஜனன தினம். இன்று அவர் எம்மிடையே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் இல்லாத இரவுகள் எங்கேது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பாடல்களும் அவரோட குரலும் நம்மளோட இணைந்திருக்கு, நம் இதயங்களோட பிணைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய நாள் அவருக்கான நாளாக இந்த வசந்த நிலா வரவிருக்கிறது. அவரை ஞாபகம் ஊட்டி, அவரை வணங்கி, அவரின் பாடல்களை தருவதற்கான முயற்சியில் நானும் இருக்கிறேன். இன்றைய தினம் நீங்கள் கேட்கும் பாடல்களையும் தருவதற்கு நான் முயற்சி செய்ய உள்ளேன். முழுமையாக இல்லாவிட்டாலும் முயற்சி செய்கிறேன். அதனால் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பதிவையும் காதலையும் என்னோடு பகிரலாம். அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே நம்மளோட பாடும் நிலா எஸ்பிபி அவர்களுக்காக வசந்த நிலாவில் இன்றைய தினம் அவரை நினைவூட்டும் வகையிலான ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதற்கு கீழே எஸ்பிபி ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எஸ்பிபிக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த பாச பிணைப்பு எவ்வாறானது. இன்றைய தினம் நாம் எல்லாருமே அவரை மிஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. இன்னும் 1000 பாடல்கள் பாடியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லோர் மனங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும். சில நேரங்களில் என்ன, எனக்கு மட்டும் இல்லை, என்னை போன்ற பலருக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம், நம்மளால் அவர் ஒரு முறை நேரில் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு முறையாவது பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு. ஆனால் பார்த்திருந்தால் என்னவோ அந்த ஆசை தீர்ந்திருக்குமோ இல்லையோ. ஆனால் இப்போது அப்படி இல்லை. எப்போதெல்லாம் அவர் ஞாபகம் நமக்கு வருதோ, நமக்கு பிடித்த பாடல் இல்லை, ஏதோ ஒரு பாடல் எங்கேயோ கேட்கும், கேட்கும்போதெல்லாம் எஸ்பிபி நம்மளோடையே இருப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த ஆவலும் நம்ம எல்லோருக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. எஸ்பிபி பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில விடயங்களையும் உங்களுக்கு தெரிந்த விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், என்னோடு உரையாடலாம், கதை பேசலாம், கவிதைகள் சொல்லலாம், காதல் பேசலாம். வாருங்கள், வசந்த நிலாவை எஸ்பிபிக்காய் சமர்ப்பிப்போம் இன்றைய தினம்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 kilowatt மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 kilowatt மோட்டார், 35 liter ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
0: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில்

0: வசந்த நிலா அப்படிங்கும் போது நிறைய இடைக்கால பாடல்களின் பிரியர்கள் நமக்கு இருப்பீங்க. இருந்த போதும் எஸ்பிபியின் இந்த மாதிரியான இனிமையான பாடல்கள் இன்னும் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. இந்த பாடல்களை கேட்கும் போதும் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் முதல் இப்போ இருக்கிற சூர்யா வரைக்கும் அவர் பாடல் பாடியிருக்கிறாரு. யாருக்கு பாடல் பாடினாலும் அந்த ஹீரோ பாடுற மாதிரியோ இல்லை அந்த நடிகர் பாடுற மாதிரியான ஒரு தன்மை அந்த பாடலுக்குள் ஒளிந்திருக்கும். அதுதான் எஸ்பிபியின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் எஸ்பிபி அவர்களோட ஜனன தினம். அவர் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நாளில் அவருக்கான ஒரு அஞ்சலியாக, அவருக்கான ஒரு நினைவாக இன்றைய நாளில் நாமும் வசந்த நிலாவில் முழுக்க முழுக்க எஸ்பிபி அவர்களின் பாடல்களோடு வருகிறோம். அழைப்பு ஏற்படுத்துங்க, என்னோட உரையாடலாம். 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே வசந்தம் எஃப்எம் பேஜில் எஸ்பிபிக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம் வசந்த நிலாவில். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்வதற்கு நானும் ஆர்வமாகவும் ஆவலாகவும் உள்ளேன். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் அழைப்பில் யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா. யார் இது? எப்படி இருக்கீங்க தர்ஷி?
1: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். நேற்று சொன்னது போல. என்ன செய்றீங்க தர்ஷி? இன்றைய நாள் எஸ்பிபியின் பிறந்த நாள். எப்போதுமே எஸ்பிபி சாரோட பாடல்கள் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இடைக்கால பாடல்கள் சொல்லுவீங்க. அண்மையில் வந்த பாடல்கள் என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும்? எல்லா பாட்டுமே பிடிக்கும் இல்லையா? சரிம்மா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக? இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடலுக்காக கணவர் மட்டும்.
0: சரி, நன்றி. சரி, அடுத்ததாக ஒரு பாடல். இந்த பாடல் காரணம் இளையராஜா அவர்கள் இசையில் ஏராளமான பாடல்களை வந்து நம்மளோட எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்காரு. அனைத்து பாடல்களுமே ஆஹா ஓஹோன்னு கொண்டாடக்கூடிய அளவிலான பாடல்கள் தான். இளையராஜாவுக்காக மட்டும்தான் பாடியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இல்லை. யுவன் சங்கர் ராஜாவுக்காகவும் பாடியிருக்காரு. அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் எஸ்பிபி பாடின ஒரு பாடல். இந்த பாடலும் இலசுகள் மனதில் ரெக்கை கட்டி பறக்க வைக்கிற ஒரு பாடல் தான். பாடலை கேட்போம். பாடல் கேட்கறதோட என்னோட தொடர்ந்து இணைத்துக் கொள்ளுங்க.

0: வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். பாடும் நிலா இசை மாமேதை எஸ்பிபி அவர்களின் ஜனன தினம் என்று அவர் விட்டு சென்ற பாடல்களும் அந்த பாடல்கள் தரும் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளையும் இந்த ஓர் இரவில் மீட்டி பார்த்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஆனால் கொஞ்சம் தூசி தட்டி பார்க்கலாம். இளம் கலைஞர்களாக இருக்கட்டும், புதிய முகங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர் குரல் ஒரு இனிமையை கொடுக்கும், அவருக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்கும் என்று சொல்லலாம். இப்போ நாம் கேட்டுட்டு வந்த அந்த பாடலும் அப்படித்தான். இரண்டாம் உலகம் திரைப்படத்திற்காக ஆர்யாவுக்காக பாடியிருந்தார் அந்த பாடல். ஆர்யாவின் அந்த நடிப்புக்கும் இந்த குரலுக்கும் அவ்வளவு ஒரு தாக்கம் இருக்கும் என்று சொல்லலாம். காரணம், இந்த பாடல் ஒரு தேசிய கீதமாக மாற வேண்டிய பாடல் இலசுகள் மத்தியில் இருந்த போதிலும் அந்த திரைப்படம் அவ்வளவாக பிரபல்யம் அடையாத காரணத்தினால் கூட இந்த பாடல் தேசிய கீதமாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் இன்று இப்பொழுது இந்த பாடலை கேட்கும் போதும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில் அவர் தரும் அந்த உணர்ச்சிகளும் உச்சரிப்பின் வெளிப்பாடும் அடடா எஸ்பிபி என்ன அப்படின்னு சொல்றத நினைவூட்டிட்டே போகும் நம்ம எல்லாருக்கும். எஸ்பிபியின் இந்த பாடல் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா, இன்னும் ஒரு பாடல் இருக்கு. இது ஒரு காதல் தோல்வி பாடல் அல்லது காதலியை நினைத்து ஏங்கும் ஒரு பாடல். புதிய பாடல் தான். புதிய பாடல் என்பது ஒரு 10-11 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலும் அப்படித்தான். அன்று முதல் இன்று வரை இலசுகளில் தேசிய கீதமாக மாறியுள்ள ஒரு பாடல். 70களாக இருக்கட்டும், 80களாக இருக்கட்டும், 90களாக இருக்கட்டும், 2000ஆக இருக்கட்டும், 2010ஆக இருக்கட்டும், எல்லா காலங்களிலும் எஸ்பிபி என்பவர் குரலோடு இளமையாய் வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். ஒரு இடத்துல எஸ்பிபி சொல்லியிருப்பார், வயது போக போக என்னோட குரலில் அந்த தளர்ச்சி எனக்கே தெரியுது. முதல் பாடின பாடல்கள் இப்போ நான் பாடும்போது சில பாடல்கள் கம்பீரமாக இருக்கும், சில நேரங்களில் என் வயதோடு சேர்ந்து ஒரு நடுக்கம் இருக்கும். கேட்குற உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ஃபீல் ஆகுது அப்படிம்பாரு. நமக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றவே தோன்றாது. அது அவரின் பெரிய மனது அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் ஆர்யாவுக்கும் சூர்யாவுக்கும் அவர் பாடும் பாடல்களை கேட்கும்போது எஸ்பிபி மாறி அந்த ஆர்யாவும் சூர்யாவும் பாடுற மாதிரி நமக்கு தோணுவதற்கு காரணம் என்னன்னா அதுதான் எஸ்பிபி. வந்த காலம் முதல் இந்த காலம் வரை அவர் அப்படிதான் பாடியிருக்காரு. அப்படிதான் ஒவ்வொரு நடிகர்களையும் நம்ம மனதுக்குள்ளும் ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம வீட்டுக்குள்ளும் செவிக்குள்ளும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்றைய நாள் எஸ்பிபிக்கான நாள். வசந்த நிலாவில் எஸ்பிபியை போற்றும் இந்த தருணத்தில் நம்மோடு யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: கோடை 30 ஏக்கர்ல இருந்து அமுதா தான்
0: சார். அமுதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: சார். என்ன செய்றீங்க அமுதா நீங்க?
1: நாங்க எஸ்டேட்ல வேலை செய்றோம்.
0: எத்தனை மணிக்கு உங்களுக்கு வேலை முடியும்?
1: காலையில 8:30 போவோம், அஞ்சுக்கு 4:30 வந்துடுவோம்.
0: 5:30 வந்துருவீங்க? அப்ப இரவு நேரத்துல வானொலி தான் கேப்பீங்களா?
1: வந்ததுக்கு பிறகு முடிச்சுட்டு கேப்பாங்க.
0: சரி,

0: இன்னைக்கு வந்து எஸ்பிபி அவர்களோட ஜன்ம தினம். உங்களுக்கு எஸ்பிபி சார் எவ்வளவு பிடிக்கும்?
1: எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி,
1: அவருக்கு பாட்டெல்லாம்
0: ரொம்ப விருப்பமா?
1: ரொம்ப விருப்பம்.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அம்மா, அப்பா, தமிழ், அருண், சாலு, சாரு, தரணியா, கார்த்திக்,
0: சரி,
1: திவ்யா, மனோஜி, தீபனா.
0: சரி, எல்லாரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: என்னோட ஃப்ரெண்டு பரமு, சரிதா, ரோசலி, அவங்க எல்லாத்துக்காக.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி அம்மா அழைப்பு ஏற்படுத்தினதுக்கு. வசந்த நிலாவில் அடுத்த ஒரு பாடல். இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சூர்யாவுக்காக ஒரு பாடல்னு சொல்லி. ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் ஏழாம் அறிவு திரைப்படத்தில் எஸ்பிபி மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடும் இந்த பாடல்தான் அந்த தேசிய கீதம்.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் நினைவாக பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்க்கலாம். வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் பொத்துவெளியிலிருந்து ஜமால்தீன் இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம். பாடல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம். இதமான இரவு நேர வணக்கம். நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அவங்க இணைந்திருக்கிறாங்க. இரவு வணக்கம் சொல்லி கொழும்பு 14 மதுரையிலிருந்து தர்ஷினி குமரேசன் நிகழ்ச்சியோடு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம். பாடும் நிலாவின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மாலா அட்டன்லேருந்து இணைந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எஸ்பிபி அவர்களை நேரில் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிலருக்கு வருத்தம் இருக்கும் என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி அதையே சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், எஸ்பிபி சாரை நேரில் பார்க்க முடியாதது வருத்தம் தான் எனக்கும். இன்னும் அவர் பாடல்களுக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் சசிகலா அவங்க, அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவனாசி வஜயந்தி மாலா இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அஷோர்தீன் கொடுச்சாங்கேணியிலிருந்து இரவு நேர வணக்கம் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அவர்கள், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்க. கண்ணன் வந்திருக்காரு, அவருக்கும் வந்து ஒரு இனிமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம், பட்டிடத்தில் இருந்து கமல்ஹாசன் யசோதா அவங்க வந்திருக்காங்க. கொழும்பு 12 புதுக்கடையில் இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அன்சாரி வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்து இனிமையான பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தொண்டமன்னாறு செல்வ சந்நிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோட. அடுத்ததா ஒரு பாடல், இந்த பாடலை பற்றி சொல்லியாக வேண்டும். காரணம், எஸ்பிபி அவர்கள் டி இமானின் இசையில் சின்ன திரைப்படத்திற்காக அர்ஜுன் அவர்களுக்காக ஒரு பாடல் பாடியிருப்பார். இந்த பாடலில் அர்ஜுன் அவர்கள் கடலில் பயணம் செய்வது போலவும், நடிகை ஸ்னேகா அந்த கடலில் அவரோடு அந்த படகில் பயணம் செய்வது போலவும், எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் எனக்கு என்று யாருமே கிடையாது அப்படியென்று அவர் நினைத்து வருந்தும் அளவுக்கான ஒரு பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார். அந்த பாடலை பல வருடங்களுக்கு முதலாக நான் கேட்டிருக்கிறேன். முன்னதாக இன்றும் அந்த பாடல் கேட்கும்போது எஸ்பிபி அவர்களின் குரலில் அந்த சோகம் இன்றும் நம் மனதில் வந்து போகும்.

0: எனக்கும் திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் ஜெயம் ரவிக்காக எஸ்பிபி பாடின ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்தோம். ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு பாடல். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைனா வசந்தத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்துக்கு போங்க. அங்கே பாடும் நிலா எஸ்பிபிக்காக வசந்த நிலாவில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களோட தெரிவுகளையும் கூட நீங்கள் பதிவிடலாம். இப்போ நம்மளோட அழைப்பில் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் சுரேஷ் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேகாலையில
0: இருந்து. சுரேஷ், எப்படி இருக்கீங்க சுரேஷ்? நீங்க
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன் சுரேஷ். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் வந்து டிரைவிங் பண்றேன்.
0: டிரைவிங் செய்றீங்க? கொஞ்சம் வானொலி விட்டு தூரம் வந்துருவோமா?
1: சரி
0: சுரேஷ். சுரேஷ்,
1: ஹலோ அண்ணா.
0: சொல்லுங்க சுரேஷ். டிரைவிங் ஜாப் செய்றீங்கங்கறீங்க. சாரதியா இருக்கும்போது எப்போதுமே பாடல் கேட்டுக்கிட்டே தானே வாகனங்கள் செலுத்துவீங்க?
1: நல்ல பாடல்லாம் போட்டுருக்கீங்க.
0: இப்பயும் வேலையா நீங்க?
1: இப்போ நான் ஆஃப் ஆயிட்டேன்னா.
0: சரி, உங்களுக்கு சொல்லுங்க, எஸ்பிபியின் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பிடிக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட பாடல். பாடல் வந்து யூத் படத்துல இருந்து சந்தோஷம்
0: வாழ்க்கையின் பாதிபலமா? சரி, ஏன் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும்னா அந்த பாடல்லாம் கேட்கும்போது
0: நன்றி சுரேஷ். எஸ்பிபி அப்படிங்கும் போது 1000 உணர்வுகளுக்கு 1000 பாடல்கள். அந்த 1000 பாடல்களில் அடுத்த ஒரு பாடல், அதுவும் நம்ம சுரேஷ் கேட்ட பாடலே வருது. பாடலை தொடர்ந்து நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளுங்க, நாமளும் உரையாடலாம்.

0: வசந்த நிலாவில் பாடும் நிலாவின் பாடல்களோடு இன்றைய தினம் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களின் ஜனன தினம். அவரின் நினைவாக இந்த நிகழ்ச்சி அவரை ஞாபகமூட்டுவது மட்டுமல்லாமல் இப்போது ஒலிபரப்பான பாடல்கள் அனைத்துமே இதுவரையில் வேறு வேறு இசையமைப்பாளர்களுக்கு வேறு வேறு உணர்வுகளில் அவர் பாடித்தந்த பாடல்கள் அல்லது நமக்காக விட்டு சென்ற சொத்துக்கள் என்றுமே சொல்லலாம். இசையின் ஜாம்பவானுக்கு எங்களால் முடிந்த ஓர் அஞ்சலி இந்த நிகழ்ச்சி. இணைந்து கொள்ளுங்கள் என்னோடு 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே எஸ்பிவிக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களுடைய விருப்பங்களையும் பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். இப்போது அழைப்பில் வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம் அண்ணா. பாராஸ்டர் சிவகுமார்.
0: சிவகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கானா? சுமார் கீழ.
0: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: அன்பான வாழ்த்துக்கள். நான் எஸ்பி சார் இருக்கிறது.
0: நன்றி. என்ன செய்யறீங்க நீங்க?
1: பாடல் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாடல் நிகழ்ச்சியில ரொம்ப பிடிச்சிருக்கேன். இனிமையான பாடல்னா?
0: சரி,
1: சோக பாடல்.
0: எத்தனை காலங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பாடல்கள் கேக்குறீங்க நீங்க? சரி, சிவகுமார் யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
1: பாடல் கேட்கறது அபிஜானு, பிரேம்பால், திருத்தான் மதுசானுக்காகவும், திருப்போடியின் பன்னத்தர வசந்தன், திருப்போடியின் பாக்கி நாகேஷ் ரோசானுக்காகவும், திருப்பூர் அசோக்குமாருக்கும் அணி பேர் போயிருப்பானா?
0: அனைவரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: நன்றி அண்ணா. நன்றி.
0: சிவகுமாரை தொடர்ந்து நம்மளோட வந்திருக்கிறது யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: வணக்கம்.
0: அழைப்பினை ஏற்படுத்தும் போது வானொலி பெட்டியின் சுத்தத்தை குறைத்திருங்க, இல்ல வானொலியை விட்டு தூரம் வந்துருங்க. இல்லனா பேசுற நமக்கும் சரி, கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இடையூறாக இருக்கும். அடுத்ததா எஸ்பிபி அவர்களின் இன்னும் ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வித்யாசாகரின் இசையில் ஆதி திரைப்படத்திற்காக சதனா சர்கமோடு இணைந்து பாடின ஒரு பாடல். இந்த பாடல் சிறிய வயதில் எனக்கு கேட்கும் போது மிக பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடலின் வரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக பாடுற மாதிரி இருக்கும். இன்று அவரை பொறுத்தவரையில் இப்போதும் நாங்கள் குழந்தைகள் தான். அந்த வகையில் இந்த பாடல் நான் கேட்டுமே நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. உங்களுக்காக இந்த பாடல்.

யாழ் மீட்டும் யாழ் மண்ணே, தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ்பிபியின் நினைவாக அவர் பாடி சென்ற அல்லது நமக்காக விட்டு சென்ற பாடல்களிலிருந்து இன்றைய நாளில் என்னால் முடிந்த ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். என்னோட அழைப்பினை ஏற்றி அலைவுங்கள் 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 1 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. பொதுவாக இந்திய இசைத்துறையாக இருக்கட்டும் அல்லது தமிழ் இசைத்துறையாக இருக்கட்டும், பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் சொல்லி எல்லோருக்கும் இந்த இலங்கை மண் மீதும் இலங்கை ரசிகர்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் இருக்கும். அதற்கான காரணம் வானொலிகளில் அதிகமாக பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டு மக்கள் மத்தியில் இடம் பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இலங்கை தான். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் சில பாடல்கள் பெரிதாக வரவேற்பு பெறாத போதும் இலங்கை ரசிகர்கள் மனதில் அவ்வாறான பாடல்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கும். அப்படி இருக்கும்போது எஸ்பிபி அவர்களின் இசை விழா இலங்கையில், அதுவும் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் சில வருடங்களுக்கு முன்பதாக இடம்பெற்றது. அதை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் காணொலிகளின் ஊடாக அதை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியிருந்தது என சொல்லலாம். சிலவேளை உங்களில் யாராவது நீங்களாவது நேரில் பார்த்திருக்க கூடும். அப்பொழுது எஸ்பிபி அவர்களுக்கு இந்த மக்கள் தந்த ஆதரவு இருக்கு இல்லையா, எந்த பாடல் பாடி முடித்தாலும் ஒவ்வொரு பாடல் முடிவிலும் மீண்டும் ஒருமுறை அந்த பாடலை தரும்படி மக்கள் கூச்சலிட்டாங்க. அது அவருக்கும் அவர் மேல உள்ள அந்த காதலுக்குமான வெளிப்பாடுதான். எஸ்பிபி என்பது வெறும் ஒரு பாடகராக கடந்து செல்ல முடியாத ஒரு நபர் அல்லது ஒரு குரல் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் பாடி சென்ற ஒரு சில பாடல்களை மட்டுமே ஒளிபரப்பி விட்டு போவதில்லை. இன்றைய தினம் அவர் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இசையமைப்பாளர்களுக்கு வெவ்வேறு நடிகர்களுக்கு பாடிய பாடல்களையும் தர முயற்சிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்மோட யார் அழைப்பில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.

0: அவர்களின் பாடல்கள் எவ்வளவு முக்கியம்?
1: சார், எனக்கு இப்போ அரசன் மணியில பாட்டு என்ன பாட்டும் பிடிக்கும் சார். எனக்கு அந்த மூச்சு விடாம பாடுறாரு அவர் பாட்டு வந்து.
0: ஆமா,
1: பாட்டு எனக்கு மிச்சம் பிடிச்ச பாட்டு சார். ஆனா
0: பாட்டு என்னன்னு மறந்துட்டீங்க இல்லையா?
1: மண்ணில் இந்த காதல் எனக்கு அது மிச்சம் பிடிச்ச பாட்டு.
0: ஏன் உங்களுக்கு அந்த பாடல் அவ்வளவு பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடு சார், வாழ்த்து சார் பாடின பாட்டு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடு சார்.
0: சரி, யாருக்காக எல்லாம் அடுத்த பாடல்?
1: குடும்ப உறவுகளுக்காக மற்றும் தோப்பூர் ஹனிபாஸ் சார், மற்றும் வசந்த உள்ளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காக, முக்கியமா உங்களுக்காக கேட்பேன்
0: சார். சரி, உங்களுக்காக அந்த பாடலை நான் தர்றதா இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சரி, நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்காக.
1: நன்றி
0: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நிறைய கதைகள் சொல்ல துடிக்கும் இயக்கங்கள்னு சொல்லி எஸ்பிபியை பற்றி ஏராளமாக இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்தணும், அழைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாரும் வருந்த வேண்டாம். ஃபேஸ்புக்கு போங்க, அங்கே எஸ்பிபிக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம் வசந்த நிலா நிகழ்ச்சியில். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பெயரோடு சேர்த்து ஊரோடு சேர்த்து வாசிப்பதற்கு நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன். எஸ்பிபியின் பிறந்த நாளில் இசை ஜாம்பவானுக்கு எங்களின் மனமார்ந்த அஞ்சலிக்காக வரும் வசந்த நிலாவில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம். மெல்ல மெல்ல நிமிடங்கள் நகர்ந்து கொண்டே செல்கிறதுன்னு சொல்லலாம். இந்த இரவு இன்னும் அமைதியான ஒரு சூழலுக்குள் செல்லவில்லை. காரணம், எஸ்பிபியின் ஜனனதினம் என்பதால் உங்கள் அனைவரையும் கொஞ்சம் நிகழ்ச்சியோடு இணைத்து சேர்த்து பலகாலங்களாக நாம் கேட்காத அல்லது நான் கேட்காத சில பாடல்களை உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன். அதனோடு உங்கள் விருப்ப பாடல்களுமே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் என்னோடு கதைக்கலாம், பேசலாம், உரையாடலாம். அலையுங்கள் 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா அங்கே உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழேயும் உங்களோட விருப்பங்களையும் கருத்துக்களையும் பதிவிடலாம். இப்போ நிகழ்ச்சியில் நம்மோடு பேச வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: எட்டியந்தோட்டை பனாவட்டையிலிருந்து சரோஜினி.
0: சரோஜினி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் சார். நீங்க எப்படி?
0: நீங்க தம்பினே என்ன கூப்பிடலாம். நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கேன் சார்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஓ சார், இன்னைக்கு ஜனன தினம்.
0: ஆமா, அவரோட ஜனன தினம். அவர் நம்மோட இல்லைனாலும் அவரோட பாடல்களும் அந்த பாடல்களின் இனிமையும் நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் இல்லையா?
1: கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார். யானை இருந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன்.
0: அடடா, அருமையான ஒரு வார்த்தை. இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் கேக்குறதுக்கு உங்களை மாதிரி ஆக்கள் வந்தாதான் முடியும் இல்லையா? சரி, அடுத்ததாக ஒரு பாடல் இருக்குமா? யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நன்றி
0: அம்மா, அழைப்பினை ஏற்படுத்தினதுக்கு
1: நன்றி.
0: நன்றி. அவரை தொடர்ந்து இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். வானொலி விட்டு கொஞ்சம் தூரம் வந்திருப்போம். யார் இது?
2: நானும்
0: நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க பிரியங்கா நீங்க?
2: கிடைக்கும்
0: நேரத்துல தான் வானொலி கேக்குறீங்களா இல்ல எப்போதுமே இரவு நேரத்துல வானொலி கேப்பீங்களா?
2: நைட்டுக்கு கேப்பேன். ரொம்ப காலையில
0: நன்றி. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க, என்னோட பேசலாம். அடுத்தொரு பாடல். இந்த பாடலை பற்றி பாடல் முடிந்து வரும்போது பேசுவோம். இப்போ இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாடலுக்கு இசையமைத்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பாடல்களுக்கு இசையமை காட்டியும் அவர் இசையமைத்த ஒரு சில பாடல்களில் எஸ்பிபி மாதிரியான ஜாம்பவான்களை வைத்து பாட வைத்து அவரும் மக்கள் மடங்களில் இடம் பிடித்த ஒருவராக இருக்கிறார். இந்த பாட்டை கேட்டுட்டு வருவோம்.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடும் நிலா இசை ஜாம்பவான் எஸ்பிபி அவர்களின் ஜனன தினம் என்று இன்றைய நாளில் அவரின் நினைவுகளோடு அவரின் பாடல்களோடு இறுதி மனத்தை அளத்துக்குள் உங்கள் வசந்த நிலா. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். அடுத்ததாக ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னோட சிறிய வயதில் ஊரில் இருந்த ஒரு திரையரங்கம். அந்த திரையரங்கம் இப்போது அங்கு இல்லை. இருந்தாலும் எனது சிறிய வயதில் இரவு நேரத்தில் எங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் ஒரு வாகனத்தில் குடும்பம் நண்பர்கள் என்று எங்கோ செல்கிறார்கள். இரவில் என்னையும் கூட்டிக்கொண்டு பாதி தூக்கத்தில் தூங்கியும் தூங்காதவருமாக ஒரு பயணம். ஒரு 30 நிமிடங்கள் கழித்து நாம் அந்த திரையரங்கை சென்றடைகிறோம். எனக்கு தெரியாது திரையரங்கத்துக்கு தான் போகிறோம் என்று சின்ன பையன் யார் சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது என்னோட வயதில், என்னோட காலகட்டத்தில், என்னோட குழந்தை அல்லது என்னோட சிறு பிராயத்தில் நான் பார்த்த முதல் திரைப்படம் திரையரங்கில் அர்ஜுன் அவர்கள் நடித்த வானவில் திரைப்படம் தான் நான் முதன் முதல் பார்த்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலும் எஸ்பிபி அவர்களின் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடல்ல ரெண்டு விதம் இருக்கும். ஒன்று எஸ்பிபி, இன்னும் ஒன்று உன்னிகிருஷ்ணன் பாடியது. இந்த பாடல் அமைந்திருக்கும் விதம் மிக அருமை அப்படின்னு சொல்லலாம். காரணம், தேவாவின் இசை இந்த திரைப்படத்துக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப்பான ஒரு பாடல். இதில் நீங்க உன்னிகிருஷ்ணன் அவர்களின் வெர்ஷன் அல்லது அவர் பாடியதை கேட்கும்போது இந்த பாடல் ஒரு அனுபவம் கொடுக்கும். அதுவே எஸ்பிபியின் வெர்ஷன் அல்லது எஸ்பிபி பாடிய இந்த பாடலை கேட்கும்போது அது தரும் ஆஹா பேரானந்தம் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க இது ஒரு வேறொரு பாடல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயல் இந்த பாடலிலும் அவர் பாடியிருக்கும் விதத்திலும் இருக்கும். இன்றைய நாளில் எஸ்பிபியை பற்றி நாம் பகிரும் பொழுது என்னவென்றே தெரியாத ஒரு சிறிய வயதில் நான் முதல் முதல் பார்த்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை உங்களோடு தருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். படும் நிலா எஸ்பிபி காய் இந்த வசந்த நிலா. நீங்களும் பாடலை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுவும் பாடும் நிலாவில் வசந்த நிலா அல்லது வசந்த நிலாவில் பாடும் நிலா. இன்றைய தினம் பாடகர் எஸ்பிபி அவர்களின் ஜனன தினம். அதனாலே இன்றைய வசந்த நிலாவானது அவருக்காய் அர்ப்பணித்து விட்டோம். எஸ்பிபி அப்படிங்கிறவர் ஒரு பாடகர் மட்டுமல்ல, ஒரு நடிகர், சிறந்த பேச்சாளர், அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களுக்கு பின்னணி குரல் கொடுக்கறதுலையும் மிக வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு பாடல் பாடும்போது அதில் தோன்றி நடிக்கும் நடிகரின் வாயசைவுக்கு அல்லது அவரின் நடிக்கும் விதத்திற்கேற்றால் போர் பாடுவாரோ, அதே போல இவர் தமிழிலிருந்து மொழிமாற்றமாகும் திரைப்படங்களுக்கும் சரி, தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்படும் திரைப்படங்களுக்கும் சரி, அல்லது தமிழில் எடுத்த திரைப்படங்களில் குறிப்பிட்ட நடிகரால் அந்த டப்பிங் காட்சிக்கு வர முடியாமல் போனால் அதில் குரல் பதிவு செய்வதற்கு எஸ்பிபி அவர்களை அணுகுவார்கள். குறிப்பாக கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் திரைப்படத்தில் இவ்வாறு ஒரு காட்சி இருக்கும். அதில் கமல்ஹாசன் அவர்களால் வர முடியாத காரணத்தினால் எஸ்பிபி அவர்கள் அந்த இடத்தில் குரல் பதிவினை மேற்கொண்டிருப்பார். ஆனால் பார்ப்பவர்களுக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருக்கும். காரணம், பாடுவதில் மட்டும் அவர் பாடும் நிலா அல்ல என்பதால் தான். இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் நம்மளோட யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்த்துடலாம். பிரியமான இரவு வணக்கம் சங்கர், பாடும் நிலாவில் பாடும் நிலாவின் ஜனன தின சிறப்பு நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமை இன்பராஜ் அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அதோட அவுபரசன், புவியரசன், ஞானகுரு, மணி, ரம்யா எல்லாரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு இருக்காங்க. அவருக்கு வந்து ராகதீபமே பாடல் வேணுமா, தரலாமே. இரவு வணக்கம், அமைதியான இரவு நேரத்தில் இனிய இசையை ரசித்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து வந்திருக்காரு நாகராஜ். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்மளோட பென் ஹார்ட் பாடும் நிலா நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்துமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து முரளி அவங்க வந்திருக்காங்க. இசையின் பொக்கிஷம், காலத்தை கடந்த கானக்குரல், எஸ்பி பாலசுப்ரமணியம். இன்று அவரது பிறந்த நாளில் அவரின் குரலால் நம் வாழ்வில் பதிந்த எண்ணற்ற நினைவுகளை நன்றியுடன் நினைவு கூர்வோம். எஸ்பிபி சார் இசையுலகின் என்றும் அழியாத ஒரு நினைவு, வி மிஸ் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பதிவாக வாசிக்கும் போது நான் பார்த்த இன்னும் ஒரு பதிவு, நான் எஸ்பி சாரோட ஹார்ட் ஃபேன். நான் வந்து எனக்கு ரிக்ஷா மாமா ஃபில்மில் இருந்து வைகை நதி ஓரம் அப்படிங்கிற பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பஸ்யாலையிலிருந்து ரிஸ்வான், அவருக்காகவும் அவர் கேட்ட பாடலை தரலாம் அப்படின்னு இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அவிசாவலையிலிருந்து ஃபென்ரித் எஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்களாம் உதயா, மனைவி சந்திரிக்கா, பிள்ளைகள் மீனுஷா, பிரவீன், தனு, அப்பா கணபதி பிள்ளை, தரணிகளை உடபாகையைச் சேர்ந்த தம்பி சந்திரமோகன், அங்குள்ள நண்பர்கள் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பசறையிலிருந்து பாலச்சந்திரன், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலுசாமி சாமி உப்புக்குளம், பிள்ளையார் கோயிலடி மன்னார்லேருந்து ஹாய் தளபதி சங்கர், ஆஹா அருமையான இரவு வணக்கம், வணக்கம் தளபதினு சொன்னதுக்காகவே. சரி, அதனைத் தொடர்ந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட இரவு வணக்கம் கூறி கின்னியார்லேருந்து மௌரூஃப் நகர் நஷூர் இணைந்திருக்கிறாங்க. அதோட சதா ஜோதி அளவெட்டியிலேருந்து இணைந்திருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான சொந்தங்கள் அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி அசோர் தினம் இணைந்திருக்கிறாங்க. சரி, எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் நான் இருக்கும் இந்த இரவு பொழுதினில் இன்னும் எங்களுக்காக காத்திருப்பது சில நிமிடங்கள் மட்டும்தான். இந்த சில நிமிடங்களையும் தவறவிடாமல் பாடும் நிலாவுக்கு, இசை ஜாம்பவானுக்கு எங்களின் அஞ்சலிக்காய் வருகிறது. வசந்த நிலா இப்போது பாடும் நிலாவுக்காக ஓர் ராகதீபம்.

கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்து மித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் இது புதுவித ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரம் இது கானமழை.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் உங்க சங்கர புஷ்பராஜ். இன்றைய தினம் பாடகர் எஸ்பிபி அவர்களின் ஜனன தினம். ஆதலால் இன்றைய நாள் இந்த இரவு அவருக்காய். நம்முடைய பொது அழைப்பில் இருக்குவது யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: அன்பான வணக்கம் சங்கர். நான் திங்குமலை தோப்புராணிப்பா.
0: ஆஹா, இங்க வராம போயிருவீங்களோன்னு நினைச்சேன்.
1: இணைந்து
0: கொள்றீங்க
1: சொல்லுங்க
0: பாக்கலாம். எப்படி இருந்தது நிகழ்ச்சி இன்றைக்கு?
1: இன்றைய நிகழ்ச்சி அருமையான எஸ்பியினுடைய பாடல்கள். பாடல்கள் எனக்கும் ஒரு பாடல் வேணுங்கிறது இல்ல.
0: ஓ, இல்லை என்றால் நீங்க வந்து சொல்லுவீங்க பாட்டு கேட்டேன் தரலன்னு சொல்லி. சொல்லுங்க என்ன பாட்டு?
1: அவர் தன் மனைவிக்கு அல்லது தன் காதலிக்கு அவர் விட்டு சென்ற ஒரு இசை சொன்னாக நான் கருதுகிறேன். அன்பே அருகிலே ஆசை பூங்கிலியே.
0: அன்பே அருகிலே ஆசை பூங்கிலியே. இப்போ நீங்க யாருக்காக அந்த பாடலை கேக்குறீங்க?
1: அந்த பாடல் எஸ்பிபிக்கு வேண்டிதான் கேட்கிறேன்.
0: சரி அனிஃபா, கண்டிப்பாக தாரேன் அந்த பாடலை. நேற்று மாதிரிதான் இறுதி பாடலுக்கு முன்னாடியாவது
1: தாரேன்.
0: சரியா, யாரெல்லாம் இணைந்து கொள்ள போறீங்க?
1: இல்ல, அவருடைய ஒரு பொன்னான ஒரு வார்த்தை பாடல்ல, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை.
0: ஒருவன் ஒருவன் பாடலையா?
1: உண்மையிலே அவரு மறக்க முடியாத வரிகள்.
0: மண் தான் இறுதியில் ஜெயிக்கிறது, மனம் தான் இதை ஏற்க மறுக்கிறது இல்லையா?
1: நிச்சயமாக.
0: சரி அனிஃபா, நன்றி அழைப்பினை ஏற்படுத்தினதுக்கு.
1: நன்றி. எனக்கு பாடல் பத்தல ஐயா கண்ணு, கம்பள அப்துல் மஜீத், சைக்கிள் கடை கபூர், கோபூர் நோடிசராஜ் மற்றும் செல்வனர் மொய்தீனுக்காக வேண்டியும் எனக்கு வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் இந்நேரம் நிகழ்ச்சி காட்டக்கூடிய அனைத்து நேரங்களுக்காக தாங்க.
0: எல்லாரும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி அனிஃபா.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி அனிஃபாவை தொடர்ந்து நம்மளோட வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். அன்பு மகன் சங்கர் புஷ்பராஜா. அனுபவம் கிடைச்சி கடவுள் போல் நீண்ட காலம் வாழ்ந்து கல்யாண சிறுமாண்ட தாண்டு புகைவின்றி வசந்தம் பாலம் பணியாற்ற வேண்டும் என்று நான் பிறந்தும் கடவுளை வேண்டிக் கொண்டு என்னை நன்றாவதையும் வளர்த்துக் கொள்வேன். மாணிப்பயன் கழகத்தம் ஐயா கழித்து வருகிறேன்.
0: வணக்கம் ஐயா. நீங்கள் எல்லாம் இருக்கும் போது என் சுகத்திற்கு என்ன குறைச்சல் இல்லையா?
2: நன்றி. நன்றி.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நான் மகன் நண்பர் உங்கள் ஆசையோடும் உங்கள் வாழ்த்துக்கிறேன்.
0: 73 வயது எல்லாம் ஒரு வயதா இல்லையா? என்ன வயதானே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எஸ்பிபி அப்படிங்கும் போது இப்போ இந்த வயதுல நாங்கள் கேட்டதை விட அதிகமான பாடல்கள் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா?
2: ஆசை பூந்து உன்னை பார்ப்பதுக்கேயே உருவது எண்ணமே அன்பே உயிரே ஆசை பூந்து இந்த பாட்டை மூலம் மறக்க முடியாது.
0: பாட்டை மறக்க முடியாதா இல்ல இந்த பாடலின் காரணத்தினால் யாரோ ஒருவரை மறக்க முடியாதா? 70 வயது தாண்டினாலும் பழைய காதல்கள் நினைவுக்கு வருவது சகஜம்.

0: அடடா அடடா காதலிங்க, நான் அந்த பாடலை உங்கள் இருவருக்காகவுமே தருகிறேன். சரியா?
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்காக
1: நன்றி மகன்.

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த இரவு பொழுது எஸ்பிபி காய் இரவும் தனிமையும் நிலவும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. காதலிப்பவர்களுக்கும் காதலை ரசிக்க தெரிந்தவருக்கும் தான் இரவும் இசையும் சொந்தம். பூமி உறங்கினாலும் விண்மீன்கள் விழித்திருக்கும். இந்த இரவை போல நாட்கள் கடந்தாலும் எஸ்பிபி பாடும் நிலாவின் ராகங்கள் என்றும் பாடுவதில்லை. இன்று ஜூன் மாதம் 4. எத்தனை வருடங்கள் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் தமிழ் இசை இருக்கும் வரை, உலகில் இசை இருக்கும் வரை எஸ்பிபி அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அவரோட நினைவுகளோட இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். இந்த நாள் இந்த நேரம் இவ்வளவு கனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தபோதும் இத்தனை நேரம் என்னோடு இணைந்து பாடல்கள் கேட்டு அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு உரையாடிய அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. விடைபெற்று செல்கிறேன். பாடும் நிலாவுக்காய் இருந்த இந்த வசந்த நிலாவிலிருந்து நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இனிமையான இரவு நேர வணக்கம் சொந்தங்களே. இந்த இரவு உங்களுக்கு இனிமையாய் மாறட்டும். காற்றலையில் தவழ்ந்து வந்த இசைகளோடு உங்களது இந்த இரவு சிறப்பாக அமையட்டும். வாழ்த்து விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் தோல்வி மட்டும். வசந்தம் FM, வசந்தம் FM, வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.2 தசமார் 2.2 தசமத்தை அடைய

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம்
1: விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: அன்றாட வாசல் தெளிக்கிறது அப்படிங்கறது நம்முடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு. ஒரு காலத்துல நம்முடைய பெரியோர்கள் சாணம் கரைச்சி வாசல் தெளிச்சாங்க, ஒரு நல்ல கிருமி நாசினியாக அது இருந்துச்சு. இன்னைக்கு சாணத்துக்கு வழி இல்ல அப்படின்னு வெறுந்தண்ணியில பலரும் வாசல் தெளிக்கிறாங்க. நியாயமா வெறுந்தண்ணிய வாசல்ல தெளிக்க கூடாது, நல்ல காரியத்துக்கு அந்த மாதிரி நாம செய்ய மாட்டோம். அப்ப இப்ப என்ன செய்யறது, நாம தெளிக்கக்கூடிய தண்ணியில ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. மஞ்சள் கலந்த அந்த நீரை மங்கள நீராக நம்ம வாசல்ல தெளிக்கிற போது நம்முடைய வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமே மறந்துடாதீங்க, வாச தெளிக்கும் போது வெறுந்தண்ணிய பயன்படுத்தாது, ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்த தண்ணீரை பயன்படுத்தலாம்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய நாளின் காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்ற ஒரு புதிய நாள் ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை ஒரு அதிகாலை பொழுது விடியலோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருக்கலாம். உங்கள் வசந்தத்தின் 102.6 102.8 விடியல் நிகழ்ச்சிகளோடு இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நல்ல பல விஷயங்களில் ஈடுபட நினைக்கின்ற, அதே போல திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற அத்தனை எங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் எனக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னோடு. அழைப்பேற்படுத்துங்க, அழைப்பின் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது ஃபேஸ்புக் ஊடாகவும் இணைந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பேற்படுத்துங்க. வளமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-2505-0001, அதே போல 0112-2505-1111 அழைப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அதிகாலை பொழுது விடுதலை நிகழ்ச்சியோடு, நேரம் அதிகாலை 5 மணி.

புத்தம்புதிய ஒரு புதிய நாள் காலை பொழுதோடு விடிகள் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:05 கொண்டிருக்கின்றது. நல்ல பல விஷயங்கள், அதே போல நல்ல பல விடிய எண்ணி பயணிக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நல்ல பல விஷயங்களை தொடர்ந்தும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஃபேஸ்புக்குடாக இணைந்து கொள்ள முடியும். அதே போல அழைப்பின் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லி அக்கறை பற்றி பொப் டெய்லர் நிசார் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சந்தி வழி கருணாகரனும் வந்திருக்கிறாரு. கொழும்பு 15 மோதரை தர்ஷி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று என்றும் அன்புடன் அன்பான இனிய காலை வணக்கம் ஜிஆர், எப்படி நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹேட்டன்ல இருந்து சுந்தரம் தங்க சுந்தரம் இணைந்து சொல்ல இருக்கிறாரு. இந்துக்கலை அரசும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்து கொண்டு தொடர்ந்து முடிந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு நீங்கள் அனுபவிக்கலாம். அதே போல பேஸ்புக் ஊடாக முனைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து முடிந்திருக்கலாம். இது விடியல் நிகழ்ச்சி. வருகிறது பாடல். இது நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக.

ஒலித்து பாடல் அது அமரன் திரைப்படத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். புத்தமுதியொரு புதியொரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களோடு. இந்த நாள் உங்களுக்கு நிறைய நிறைய சந்தோஷத்தையும் ஆரோக்கியம் ஒரு புத்துணர்ச்சியும் கொண்டு ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று இல்லாமல் இருவரையும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அழைப்பு ஏற்படுத்துங்க. ஃபேஸ்புக் கூட முடிந்து கொள்ளலாம். இனிய காலை பொழுது வணக்கங்களோடு நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தரம் இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கின்றாரு. அன்பான காலை வணக்கம், பட்டித்திடலிருந்து கமலஹாசன் இணைந்திருக்கிறாரு. வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ருவன்வெல்லையிலிருந்து பதிமலர் கணேஷன், மது, ரஞ்சிதா, பிரபு, விதுஷயன் ஆகியோர் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. திருச்சி மாமலைச்சாலை பெரிய நகர் கிருஷ்ணா, கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் இனிய காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கின்றாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி கொழும்பு 15 ஜேசிலன் இணைந்திருக்கிறாரு. முருகேசன் இணைந்து தென்காசியிலிருந்து வணக்கம் சொல்லிருக்கிறாரு. அதே போல பாஸ்கரன் வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம், நான் வெள்ளவத்திலிருந்து செல்வசாமி, பிரபாத், மனைவி நிர்மலா, மகன் திலக்ஷானி, மகன் ஜனுஷன் மற்றும் மஸ்கில சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஓகே, அன்பான இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலாங்குடையிலிருந்து அவினாசி வந்திருக்கிறாரு. ஹாயக காலை வணக்கம், விஜயகுமார், தீபா, விதூரா எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தொண்டமான் ஃப்ரம் கொடக்கலை வசனம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக்கொள்ள சொல்ல இருக்கிறாரு காளிமுத்து. இதே போன்று நஜாத் ஹாய் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், குஞ்சங்கனிய சிறுத்தின் வந்திருக்கிறாரு. ஹாய் அக்கா காலை வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், கொடக்கலை வசந்தம் சொந்தங்கள் எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரி அனைவருக்கும். இன்றைய நாள் நலமாய் அமைந்திட வாழ்த்துக்கள். கலகா சண்முகநாதன் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன், அன்பான காலை வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருக்க நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சி.